0: அடக்கம் உடையவன் மலையினும் பெரியவன்.
1: The composure of the man who is consistent in self-control is greater than the grandeur of the mountains.
2: யாகாவா ராயினும் நாகாக்க காவாக்கால் சோகாப்பர் சொல்லிழுக்குப்பட்டு.
0: நாவடக்கம் இன்றேல் துன்பம் விளையும்.
1: You can afford to leave anything else unguarded, but not your tongue. A wagging tongue could bring much trouble.
2: தீயினார் சுட்டகுண் உள்ளாரும் ஆறாதே நாவினார் சுட்டவடு.
0: தீப்புண் ஆறும் தீச்சொல் ஆறாதே.
1: Burn injuries heal eventually, but the scars caused by hurting words may never heal.
2: கதங்காத்து கட்டடங்கள் ஆற்றுவான் செவ்வி அறம் பார்க்கும் ஆற்றின் நுழைந்து.
0: கோபத்தை அடக்கியோனை அறம் தாமே சென்று சேரும்.
1: Virtues wait to serve the learned man who exercises self-control, especially of anger.
2: ஒழுக்கம் விழுப்பம் தரலாம், ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும்.
0: உயர்வு தரும் ஒழுக்கம் உயிரினும் மேலாகும்.
1: Self-discipline brings dignity and glory. Cherish it as more precious than life itself.
2: அழுக்கார் உடையான் கண் ஆக்கம் போன்று இல்லை, ஒழுக்கம் இலான் கண் உயர்வு.
0: பொறாமையாளனுக்கு செல்வம் இல்லை, ஒழுக்கம் இல்லானுக்கு உயர்வும் இல்லை.
1: The envious man does not prosper, and the one lacking in character never achieves greatness.
2: ஒழுக்கத்தின் எய்துவர் மேன்மை, இழுக்கத்தின் எய்துவர் எய்தா பழி.
0: நல்லொழுக்கம் மேன்மை தரும், தவறின் பழி வந்து சேரும்.
1: Men of good character attain greatness. Lack of character brings disgrace.
2: நன்றிக்கு வித்தாகும் நல்லொழுக்கம், தீயொழுக்கம் என்றும் இடும்பை தரும்.
0: நன்மைக்கு விதை நல்லொழுக்கம், தீயொழுக்கம் துன்பமே தரும்.
1: Right conduct leads to virtuous living, and bad conduct brings distress and sorrow.
2: ஒழுக்கம் உடையவர்க்கு ஒல்லாவே தீய வழுக்கியும் வாயார் சொல.
0: ஒழுக்கம் உடையார் தவறியும் தீயெனப் பேசார்.
1: A person of righteous conduct will not utter evil, even by a slip of the

0: வணக்கம் வணக்கம் வணக்கம். எல்லா குட்டீஸும் சிறுவர் நேர நிகழ்ச்சியை கேட்க ரொம்ப ஆவலா காத்துட்டு இருப்பீங்க நான் நினைக்கிறேன். நிகழ்ச்சியை தொகுத்து வழங்க நானும் தயார். வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போலாம்.
1: வணக்கம், என் பேர் சூர்யா. நான் பிளஸ்டன் கலிபோர்னியாலேருந்து நான் பேசுகிறேன். இந்த வார குரல் அதிகாரம் ஒழுக்கம் உடைமை, குரல் 138. நன்றிக்கு வித்தாகும் நல்லொழுக்கம், தீயொழுக்கம் என்றும் இடும்பே தரும். பொருள்: நல்ல செய்த போதும் நன்மை தரும், தீய செய்த போதும் தீமை தரும். நன்றி, வணக்கம். நேர்களான நீங்கள் நிகழ்ச்சியை தொடர்ந்து கேளுங்கள்.

அறிந்து கொள்வோம். இப்போ நடந்துகிட்டு இருப்பது தமிழ் மாதமான கார்த்திகை மாதம். இம்மாதம் கருமையான மேகங்களை கொண்டு அதிக அளவு மழை பொழியும் கார்காலம் ஆகும். காந்தல் பூக்கள் அதிகம் மலரும் மாதமும் இது. அதனாலதான் இம்மாதம் கார்த்திகை என பெயர் பெற்றது. இந்த மாதத்துல வீடுகள்லையும் கோயில்கள்லையும் விளக்கேற்றி வைத்து வழிபாடு செய்யறது வழக்கம்.

0: பாரதியின் பல பரிமாணங்களை நமது இளந்தளிர்கள் இங்கு அவரின் பாடல்களின் மூலம் விளக்க வந்திருக்கின்றனர். பாரதி தமிழ்நாட்டின் காதலன். பாட வந்திருப்பவர் சான்வி.
1: காவேரி தென்பனை பலாறு தமிழ் கண்ணில் ஒரு வயதை பொறினை நதி மேவியார பலவோர திருமினி செலுத்தா தமிழ்நாடு கல்வி சிறந்தா தமிழ்நாடு புகழ் கமல் பிறந்தா தமிழ்நாடு நல்ல பல்விதமான சதத்தில் மனம் பதங்கும் தமிழ்நாடு வள்ளுவன் தந்தை உலகில் தந்தவான் புகழ் கொண்ட தமிழ்நாடு நன்றி அழும் செல்வ பரிகாரம் என்றும் மலையாளம் படைத்த தமிழ்நாடு சொன்னமன்னும் பொது நீளே இந்த தென் வந்த பயிர கதி நீளே எங்கள் தந்தைய நடந்த பேச்சினே ஒரு சக்தி பேரை கிருபூச்சினே நன்றி.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அமெரிக்க தமிழ் வானொலியின் சிறுவர் நேர நிகழ்ச்சி. தொடர்ந்து இணைந்திருந்து நிகழ்ச்சியை கேளுங்க.
1: சுத்தம் கல்வி தரும். ஏழாம் வகுப்பை சேர்ந்த மாணவர் தலைவன் அசோக். அவன் வகுப்பாசிரியர் மாணவர்கள் கண்டிப்பாக பிரார்த்தனை கூட்டத்திற்கு வர வேண்டும் என்றும் வராதவர்களுக்கு கடுமையான தண்டனை என்றும் கூறியிருந்தார். அன்று ஒருவன் மட்டும் காணவில்லை. யாரது என்று பட்டியலை பார்த்ததில் முரளி என்று தெரிந்தது. வகுப்புத் தலைவன் அசோக் முரளியிடம் சென்று,
2: ஏ முரளி, இன்னைக்கு பிரார்த்தனை கூட்டத்துக்கு வராமே நின்னுட்ட?
1: முரளி ஏதோ பதில் கூற ஆரம்பிக்கவும் ஆசிரியர் வகுப்பறைக்குள் வரவும் சரியாக இருந்தது.
3: அசோக், இன்னைக்கு பிரார்த்தனை கூட்டத்துக்கு வரதவங்க யார் யாரு?
2: ஐயா, இன்னைக்கு பிரார்த்தனை கூட்டத்துக்கு எல்லாரும் வந்திருந்தாங்க முரளியை தவிர.
3: என்ன முரளி, அசோக் சொல்றது உண்மையா? நீ பிரார்த்தனை கூட்டத்துக்கு வரலையா?
4: ஆமாம் ஐயா, இன்று நான் பிரார்த்தனை கூட்டத்தில் கலந்து கொள்ளவில்லை.
1: ஆசிரியர் என்ன பதில் கூறப்போகிறாரோ என்ற நினைப்பில் வகுப்பே மிக அமைதியாக இருந்தது. அவனை பார்த்த மாணவர்கள் அனைவரும் இன்று நிச்சயம் முரளிக்கு தண்டனை கிடைக்கப் போகிறது என்று நினைத்தவாறு தங்களுக்குள் ஒருவரை ஒருவர் பார்த்து சிரித்துக் கொண்டனர். ஏனென்றால் அவர்களுக்கு அவ்வளவாக முரளியை பிடிக்காது. முரளி நன்றாக படிக்கக்கூடிய மாணவனும் கூட. அவனுடைய கையெழுத்து முத்து முத்தாயிருக்கும். ஆசிரியர்கள் கொடுக்கும் வீட்டுப் பணிகளை எல்லாம் உடனுக்குடன் அன்றே எழுதி முடித்துவிடுவான். அதனால் மற்ற மாணவர்கள் அவன் மேல் தவறான ஒரு வெறுப்புணர்ச்சியை வளர்த்துக் கொண்டிருந்தனர்.
3: இத பார் முரளி, தப்ப யார் செஞ்சாலும் அதுக்கான தண்டனை உண்டு. அதுக்கு முன்னால பிரார்த்தனை கூட்டத்துக்கு நீ எதுக்காக வரல நான் தெரிஞ்சுக்கலாமா?
4: ஐயா, எப்பொழுதும் போல் பிரார்த்தனை கூட்டம் தொடங்குவதற்கு முன்னால் வகுப்புக்கு வந்துவிட்டேன். ஆனால் நம் வகுப்பு மாணவர்கள் எல்லாம் முன்பே கிளம்பி போய்விட்டார்கள். அப்பொழுதுதான் நம் வகுப்பை பார்த்தேன். ஒரே தூசியும் கிழிந்த பேப்பர் துண்டுகளும் குப்பையுமாக இருந்தன. அதை பார்ப்பதற்கே மிகவும் அசிங்கமாக இருந்தது. அதோடு இன்றைக்கு சுத்தம் செய்ய வேண்டிய மாணவர்கள் அதை செய்யாமல் பிரார்த்தனை கூட்டத்திற்கு போய்விட்டார்கள் என்று புரிந்து கொண்டேன். சரி, நாமாவது சுத்தம் செய்யலாம் என்று நினைத்து செய்து முடித்தேன். அதற்குள்ளே கூட்டமும் தொடங்கிவிட்டதால் என்னால் வர முடியவில்லை ஐயா. அவர்களுக்கு பதிலாக நீயே இதை செய்தா என்று நீங்கள் கேட்கலாம். நல்ல செயலை யார் வேண்டுமானாலும் செய்யலாம் என்று நினைக்கிறேன் ஐயா. அதோடு நீங்கள் தானே சுத்தமாக இருப்பதின் அவசியத்தை பற்றி சொல்லியிருக்கிறீர்கள். அசுத்தமாக இருக்கிற இடத்தில் உட்கார்ந்து படித்தால் எப்படி ஐயா படிப்பு வரும்? அதனால்தான் இதை செய்தேன். நான் செய்தது தப்பு என்றால் நீங்கள் தருகிற தண்டனையை ஏற்றுக்கொள்ளவும் தயாராக இருக்கிறேன்.
3: ரொம்ப நல்ல காரியம் பண்ண முரளி. உன்ன மாதிரி ஒவ்வொருத்தரும் சிந்திச்சாங்கன்னா நிச்சயம் நம்ம பள்ளி ரொம்ப சுத்தமா இருக்கும். நீ மாணவனா இருக்கிறத நினைச்சு நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். உனக்கு எந்த தண்டனையும் கிடையாது.
1: ஆசிரியர் முரளியை பெருமையுடன் பார்த்தார்.
3: மாணவர்களா, பாத்தீங்களா முரளியோட பண்ப
1: என்பது போல மற்ற மாணவர்களை ஒரு ஆழ்ந்த பார்வை பார்த்தார்.
5: நீங்கள் கேட்டுக்கொண்டு தமிழுக்கு தமிழ் வானொலி, தமிழ் எங்க மூச்சு.
6: அமெரிக்க தமிழ் வானொலி நேயர்களுக்கு வணக்கம். அமெரிக்காவின் மேரிலாந்து தமிழ் பள்ளியின் ஆண்டு விழாவில் 4 வயதே ஆன மழலையர் குழந்தைகள் தங்களின் மழலை மாறா குரலில் பாடிய பாடலை நமது அமெரிக்க தமிழ் வானொலியில் ஒளிபரப்புவதில் எங்களுக்கு அளவில்லா மகிழ்ச்சி. பாடல் ஆசிரியர் தாமரையின் வரிகளில் AR ரஹ்மான் அவர்களின் இசையில் உருவாக்கி சமீபத்தில் வெளியான மூப்பில்லா தமிழே தாயே என்ற பாடலை பாடி அசத்தியிருக்கிறார்கள் அஜித், ஹர்ஷிதா, தென்றல், கிருஷ்ணவி, சச்சித், ரித்விக், த்ருவன் மற்றும் விபா. இந்த குழந்தைகள் அழகாய் பாட உறுதுணையாய் இருந்து உதவிய ஆசிரியர் திருமதி அருண்மொழி பாபு அவர்களுக்கும் எமது பாராட்டுக்கள். வாருங்கள், நாம் அனைவரும் இணைந்து ரசிப்போம் அந்த பூஞ்சிட்டுக்களின் பாடலை.

கிட்டக்க மசன் கொத்து மணிமுத்த மணிமுத்து மணிமுத்த கவை சுத்தம் அகம் நின்றாலம்பாய் கொஞ்சம் பொன்றால் போராய் பங்கு தயின்றி காற்றல் எங்கும் மென்றை சொல்லி மூங்கும்.

கண்டோ இல்ல கேப்ப மாலி கண்டோ தொண்ணுப்பாக்கம் நம் கண்ணும் மொழி வாங்கி மாறி செல்வோம். பின் வாங்கும் பேச்சே இல்லை, முன்னோக்கி சென்றே வருவோம். புன்னுப்பம் என்றே அதுவோம், கல்விக்கும் முன்னே தமிழும் அழுத்தம் கொள்ளும் அலாய் ஆதரணியும் புத்தாய். பெருமை பேசி பைதாண்ட வண்ணம் பூசி திருவைக்க பாப்பாத்தமே நீ சீரி வாவா வெள்ளே படிகத்தை

வைக்கும் மண்ணை.

0: பாரதி சமத்துவ நாயகன். பாட வந்திருப்பவர்
1: நன்னன். பிள்ளைகள் பெற்றது பூனை, அது பெரு கூட்டமாகும். சமல் நேரத்து ஒன்று குட்டி, கஞ்சண்டு நேரத்து ஒன்று குட்டி, பமல் நேரத்து ஒன்று குட்டி, வெளிப்பாலை நேரத்து ஒன்று குட்டி. வண்ணங்கள் வேற்றுமை பார்த்தால் அது மாறிட வேற்றுமை இல்லை. என்னங்க செய்யும் இங்கு யாருக்கும் ஒன்றுன கண்டி. நன்றி.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அமெரிக்க தமிழ் வானொலி. தமிழ் எங்கள் மூச்சு.
1: உங்களுடைய கனவுகளை தொலைத்துவிட்டு பின்வாங்க கூடாது. ஒரு பிரச்சனை வரும்பொழுது மறைவிடத்தை நோக்கி ஓடக்கூடாது. ரொம்ப காலத்துக்கு முன்னாடி ஒரு பெரிய காடு இருந்தது. அந்த காட்டுல நிறைய பறவைகள் விலங்குகள் எல்லாமே வாழ்ந்துட்டு வந்தது. இந்த பறவைகள் எல்லாம் என்ன செய்யும், பகல் பொழுதுல தங்களுக்கான உணவை தேடி அலைய ஆரம்பிக்கும். சாயங்காலம் இருட்டுறதுக்கு முன்னாடி தன்னுடைய கூட்டுக்கு வந்து அடைஞ்சிரும். இந்த மாதிரிதான் அன்னைக்கும் பறவைகள் எல்லாமே பகல் பொழுதுல தங்களுடைய உணவை தேடி அலைஞ்சு திரிஞ்சிட்டு இருந்தது. இப்படி இருக்கும்போது அன்னைக்கு பார்த்து வானம் கருத்து மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. மழையில கொஞ்சம் கூட பறக்கிறதுக்கு திறன் இல்லாத பறவைகள் எல்லாம் எங்கேயாவது மறைவிடம் கிடைக்காதா அப்படின்னு தேடி மறைவிடத்துல போய் அடைக்கலமாயிருச்சு. கொஞ்சம் பறக்கிறதுக்கு திறன் இருக்கிற பறவைகள் எல்லாம் தங்களுடைய கூட்டை நோக்கி வேகமா பறக்க ஆரம்பிச்சது. ஆனா ஒரே ஒரு பறவை மட்டும் மறைவிடத்தை தேடியும் அலையல, தன்னுடைய கூட்டை நோக்கியும் திரும்பல. தன்னுடைய இறக்கையில் பலத்தை பெருக்கி தான் இதுவரைக்கும் பறந்து கொண்டிருந்த உயரத்தை விட இன்னும் அதிகமான உயரத்துக்கு பறக்க ஆரம்பித்தது. அந்த பறவை தான் கழுகு. அப்படி அந்த பறவை பறந்துட்டு இருக்கும் போது கீழே தங்களுடைய கூட்டை நோக்கி திரும்பிக்கிட்டு இருந்த மற்ற பறவைகள் எல்லாம் மனசுல நினைச்சுக்கிச்சான், என்ன இந்த கழுகு, இதுக்கு அறிவே கிடையாதா? மழை பெய்யும் போது வேகமா தன்னுடைய வீட்டுக்கு போகணும், அல்லது மறைவிடத்தை தேடியாவது போகணும். இது ரெண்டுக்கும் இல்லாம இப்படி வேகமா மேல பறந்துட்டு இருக்கே அப்படின்னு. ஆனா இத பத்தி எல்லாம் இந்த கழுகுக்கு பயமே கிடையாது. மலையில நனைஞ்சுகிட்டே இரண்டு மடங்கு பலத்தோட உயர உயர பறந்துகிட்டே இருக்கு. இப்படி உயரமாக பறந்த கழுகு கடைசியாக மழை மேகங்களுக்கும் மேலாக பறக்க ஆரம்பித்தது.

0: நம்மள பலருக்கும் தெரிஞ்சிருக்கும், மழை மேகங்கள் இடித்து மேகங்களுக்கு கீழேதான் மழை பெய்யும், அந்த மேகங்களுக்கு மேல எந்த மழையும் கிடையாது. இந்த கழுகு மேல இப்ப ஒரு சொட்டு மழை கூட படல. மிகவும் தைரியமாக எந்த மழையிலும் நனையாமல் தன்னுடைய இறை தேடும் பணியை தொடர்ந்தது அந்த கழுகு. இப்படிதான் நீங்களும் இருக்கணும். ஒரு பிரச்சனை வரும்பொழுது மறைவிடத்தை நோக்கி ஓடக்கூடாது. மழையில நனைஞ்சிடக்கூடாதுங்கிறதுக்காக கூட்டுக்கு திரும்பிய பறவைகளை போல உங்களுடைய கனவுகளை தொலைத்து விட்டு பின்வாங்க கூடாது. எப்படி அந்த பிரச்சனைக்கும் மேலாக கழுகு பறந்ததோ, அதே மாதிரி உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாத்தையும் உங்க காலுக்கு கீழே போட்டுட்டு மேலாக பறந்து செல்லணும். அந்த கழுக மாதிரி நீ இருக்கணும்னா கழுகு கிட்ட இருந்து இரண்டு குணங்களை நீ வாங்கிக்கணும். மழையில நனைஞ்சுகிட்டே மேல மேல பறந்துட்டு இருக்கும் போது மற்ற பறவைகள் எல்லாம் கூட்டுக்கு திரும்பிட்டு இருக்கே, நம்ம இப்படி மேல பறந்துட்டு இருக்கோமே, நம்முடைய முடிவு சரியானதா அப்படிங்கிற குழப்பம் ஒரு நாளும் கழுகுக்கு வராது. அந்த அளவுக்கு கழுகுக்கு மன வலிமை உண்டு. இரண்டு மடங்கு பலத்தோடு மழையில பறக்கணும் அப்படின்னு சொன்னா அந்த கழுகுடைய இறகுகள் அத்தனை வலிமையானதாக இருக்கணும். ஒரே நாளில் அந்த வலிமை கழுகுக்கு வந்துவிடவில்லை. ஒவ்வொரு நாளும் மீண்டும் மீண்டும் உயரத்தில் பறந்து பறந்துதான் அந்த வலிமை கழுகுக்கு வந்தது. அதே மாதிரி நீங்களும் தேவையான பயிற்சிகளை தொடர்ந்து எடுத்துக்கிட்டே வரணும். நீங்க எந்த துறையில் முன்னேறி செல்லணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அந்த துறைக்காக தினம் தினம் பயிற்சிகள் எடுத்துக்கிட்டு மனம் தளராம உழைச்சுக்கிட்டே இருங்க. நிச்சயமாக வெற்றி உங்களுடைய பக்கமாக வந்து சேரும். நம்மள பலருக்கும் பல கனவுகள் இருக்கும். அந்த கனவுகளுக்கு எதிரான பிரச்சனைகளும் அவ்வப்போது வந்து கொண்டேதான் இருக்கும். அதனால எப்படி மழையின் போது மழை மேகங்களுக்கும் மேலாக கழுகு பறந்து செல்கிறதோ, அதே மாதிரி உங்களுக்கு பிரச்சனை வரும் பொழுது அந்த பிரச்சனையை உங்களுடைய காலடியில் போட்டுவிட்டு நீங்கள் அந்த பிரச்சனைக்கும் மேலாக உயர்ந்து செல்லுங்கள். மன வலிமையும் பயிற்சிகளும் நிச்சயமாக உங்களுடைய கனவை ஒரு நாள் நனவா.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அமெரிக்க தமிழ் வானொலியின் சிறுவர் நேர நிகழ்ச்சி. தொடர்ந்து இணைந்திருந்து நிகழ்ச்சியை கேளுங்க.
2: டிக்டேஷன் என்ன சொன்னா? இதைத்தான் எழுதுவியா?

யாரு? தாய் கிளவி. ஏன் கோச்சிட்டு போதியா?

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அமெரிக்க தமிழ் வானொலியின் சிறுவர் நேர நிகழ்ச்சி. தொடர்ந்து இணைந்திருந்து நிகழ்ச்சியை கேளுங்க.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டு இருப்பது அமெரிக்கா தமிழ் வானொலி, தமிழ் எங்கு மூச்சு.
1: பாரதி உலகமயமாக்கலின் முன்னோடி. பாட வந்திருப்பவர் திகழ்.

கொட்டவம் எங்கள் பாரத தேசம் என்ற தோல் கொட்டவம் கொல்லை போதல தனி காலில் மணிகள் பல நாட்டின வந்து பக்தி நமக்கேறிய போல் கொள்ளுந்து நம்மள் வேண்டுவது மேற்கிறேன் காயத்தைவோ எல்லா காயத்தைவோ ஆயிரம் வேப்பம் கல்வி சாலையில் விற்போம் ஓய்வு செய்வோம் தலை சாயல் செய்வோம் உண்மைகள் சொல்வோம் பல வன்மைகள் சொல்வோம்.

0: inte tar kort av och det var bara det dess men inte tar kort av om man rik.
1: ஹாய், நானு பறக்கணும். என்கிட்ட கொடுதான் அழகான சிறகு இருக்கு. பறந்து பார்த்தா என்ன?
2: நீ
1: பயப்படவே வேண்டாம், நாங்க ஒண்ணு வீட்ல கொண்டு போய் சேர்த்துருவோம்.
2: வீட்டுக்கு கூட்டிட்டு போறியா? அவ்வளவு தூரம் வரதுக்கு எங்களால முடியாது.
1: நீங்க ஒண்ணும் வர தேவையில்ல, நான் மட்டும் போறேன்.
2: எங்களுக்கு நிறைய வேலை இருக்கு.
3: பை.
1: அப்போ இங்க வாங்க, ஒரு கிளி குஞ்சு வழி தவறி வந்திருக்கு.
2: ஐயோ, எனக்கு பயமா இருக்கு.
1: நீ பயப்பட வேண்டாம், அது நம்மளுடைய அப்புதான்.
2: பாவம், இது யாரோட கிளி குஞ்சோ?
1: அப்போ இவளை கூட்டிட்டு போகிறதுக்கு யாருமே இல்ல, இவளை கொண்டு போய் வீட்டுல விட்டுடலாமா?
2: உங்க வீடு எங்க இருக்கு?
3: மரத்துல.
2: எந்த மரத்துல?
3: ஒரு பெரிய மரத்துல.
1: என்ன, ஒரு பெரிய மரமா?
2: பாவம், அதுக்கு ஒண்ணுமே தெரியல. குளத்துக்கு பக்கத்துல ஒரு பெரிய மரம் இருக்கு, ஆனா அவ்வளவு தூரம் வர்றதுக்கு என்னால முடியாதே.
1: நீ பயப்படாம இரு, நான் உன் கூட உன் வீடு வரைக்கும் வரேன். சரியா, நாம போலாமா?
2: சரி.

0: கிளிக்குஞ்சா, சரி வா. உன்னால எப்பவுமே எனக்கு பிரச்சனை தான்.
1: என்ன திட்டாதீங்க அம்மா, ப்ளீஸ். எனக்கு வலிக்குதுமா, என்ன விடுங்கம்மா, நான் வந்துடுறேன்.
2: அவளை விடு பூனையம்மா. வழி தவறி போன ஒரு கிளிக்குஞ்ச அது வீட்டுல கொண்டு போய் விட ஹெல்ப் பண்ணா.
0: அம்மா இல்லாத நேரத்துல நீ ஏண்டா செல்லும் பறக்க முயற்சி பண்ண
1: கிளிக்குஞ்சி?
3: காத்து அக்கா, இவங்கதான் என்னோட அம்மா.
0: காத்து ரொம்ப பெரிய உதவி பண்ணிருக்கு. இந்த சின்ன வயசுலயே எவ்வளவு புத்திசாலியா இருக்க. ரொம்ப நன்றி காத்து, உன்னாலதான் என் குஞ்சு திரும்ப கிடைச்சது. நாங்க வரோம்.
4: போடு போடு, நல்ல தோப்பு கர்ணம் போடு. எங்கிட்டயே போய் சொல்றியா நீ?
5: கேட்டு கொண்டிருப்பது அமெரிக்க தமிழ் வானொலி, தமிழ் எங்கள் மூச்சில்.

0: டாடிஸ் பாட்டிஸ் தாத்தாஸ் எல்லாருக்குமே நன்றி வணக்கம். மீண்டும் அடுத்த வாரம் சந்திக்கிறவரை விடைபெறுவது உங்கள் குட்டி அறிவிப்பாளர் யாழினி. தொடர்ந்து அமெரிக்க தமிழ் வானொலியில் இணைந்திருந்து பாடல்களை கேட்டு ரசிங்க.
1: சிறுவர் நேரம் நிகழ்ச்சியை எல்லாரும் கேட்டு ரசிச்சிருப்பீங்க. இந்த நிகழ்ச்சி பத்தின உங்களோட கருத்துக்களை எங்களுக்கு தெரியப்படுத்த விரும்பினா atr@tamilmedia.org என்ற மின்னஞ்சல் முகவரிக்கு உங்களோட கருத்துக்களை அனுப்புங்க.

எங்க வந்து யாராண்ட வச்சுக்கின பிரச்சனை, நீ குரல விட்டது தெரிஞ்சுட்டாக்க உனக்கு தான்டா அர்ச்சனை.

நேரடி வணக்கம். இது அமெரிக்க தமிழ் வானொலி, தமிழ் எங்கள் மூச்சு. அமெரிக்க தமிழ் வானொலியின் காற்றணிகளின் வாயிலாக அமெரிக்க மண்ணிற்கு கெனடிய மண்ணின் புகழ் பூத்த பாப்பிசை பாடகர் திரு பாபு ஜெயகாந்தனின் குரலில் வெளிவந்திருக்கும் புத்தம் புதிய பாடலை அறிமுகப்படுத்துவதில் பெருமிதம் அடைகின்றது அமெரிக்க தமிழ் வானொலி. இதோ திரு பாபு ஜெயகாந்தனின் குரலில் வெளிவந்திருக்கும் அவரது பாப்பிசை பாடல் உங்களுக்காக அமெரிக்க தமிழ் வானொலியின் காற்றணிகளின் ஊடாக.

0: தினம் இப்படி ஒவ்வொருத்தனையும் மோசம் பண்ணி சாப்பிடறது ஒரு பொழப்பாடா. எனக்கு பிடிக்கலடா. ஏண்டா பேசாம உழைச்சி சாப்பிட்டான்னு
1: சும்மா இருக்கனே. உழைச்சா உங்களுக்கு வேர்க்கும், அதான் ஆகாதே.
0: ஆமாப்பா, எனக்கு வேர்வு ஒத்துக்கிறாரா? சரி, ஏதாச்சும் ஒரு பெரிய ஐடியா ஒண்ணு சொல்றான்.
1: இப்படி என்ன
0: என்ன அது?
1: பேசாம வீட்டு வீட்டுக்கு வரி கேட்டுருவோம்.
0: வரியா? என்ன சொல்லி கேக்குறது?
1: கோவில் கட்ட போறோம்னு வரி கேப்போம். கொடுத்தாங்கன்னா நெட்டுக்கு வச்சு பண்ணி ஒரு வாரத்தை ஓட்டலாம்ல.
0: அருமையான ஐடியா வருடா. வாடா போவோம்.
1: எங்க போறீங்க?
0: வரி வாங்க.
1: இந்த ஞானம் இங்க இருந்தானே வந்துச்சு. அப்ப இந்த வீட்டுல இருந்தே ஆரம்பிப்போம்.
0: வரி வாங்க வந்திருக்கோம்.
2: வரியா? என்ன வரி?
0: நாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து கோயில் கட்ட போறோம், அதுக்கு வரி கேட்க வந்திருக்கோம்.
2: உள்ள கோயில திறக்க வழி இல்ல, நீங்க கோயில் கட்டி கிழிக்க போறீங்களா?
1: யாருகிட்ட என்ன பேச்சு பேசிக்கிட்டு இருக்க? அண்ணே, கல்லிங்க பாத்துமா உனக்கு தெரியல?
2: என் புருஷனுக்கு தான் இருக்கு கல்லிங்க.
1: எல்லாருக்கும் கல்லிங்க இருக்குமா? ஆனா இந்த கல்லிக்கு என்ன பவர் இருக்குன்னு தெரியுமா?
2: இப்ப என்ன
0: வீட்டு வரி வேணும்?
2: இல்ல, தர முடியாது.
0: தர முடியலன்னா வீட்டை காலி பண்ற. நீ
2: வீட்டை காலி பண்ணணுமா? சொந்த வீடப்பு.
0: ரொம்ப சௌகரியமா போச்சு. சொந்த வீடா கோயிலுக்கு எழுதி கொடு.
2: கோயிலுக்கு எழுதணுமா?
3: ஏங்க,
2: யாரோ ரெண்டு பச்சை சட்டை போட்ட பங்காளிங்க வந்திருக்காங்க, உங்க ஸ்டைல்ல வந்து கையெழுத்து போட்டு கொடுங்க.
0: சீக்கிரம் என்னமா நீ வெத்தலை பாக்க போற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க? ஏமா ஏமா, கட்டுப்படுத்துமா கொஞ்சம்.
2: வீட்டை எழுதி கேட்டல போடுவாரு போ.
0: ஐயோ, மேடையில கையில அடுத்து. ஏரியா, எதுக்கு இப்ப கண்ண முடுற?
1: கண்ண முன்னா தாண்டா கரெக்டா விட்டுவேன்.
0: ஐயோ, இந்த வியாதி வேற இருக்கா? ஏமா வெத்த வேணாம் சொல்லுமா?
2: கேட்டல வீட்டை மண்டைய தருங்க. போறீங்க?
3: ஐயோ, எனக்கு சம்பிதா. ஐயோ ஐயோ, எஸ் ஆயிட்டாண்டா. டேய், எங்க போனாலும் உன்னை வெட்டாம விட மாட்டேன்டா.
0: ஏண்டா டேய், ஐடியா குடுக்கிறேன், இப்படியான ஆபத்துல கொண்டு மாட்டி வருது.
4: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அமெரிக்க தமிழ் வானொலி, தமிழ் எங்கள் மூச்சு. அமெரிக்க தமிழ் வானொலியின் 10வது ஆண்டினை முன்னிட்டு ஒரு சிறப்பு பாடலை உருவாக்கி இருக்கின்றோம். அமெரிக்க தமிழ் ஊடகம் பெருமையுடன் பிழைக்கும் இந்த சிறப்பு பாடல் இதோ உங்களுக்காக எங்கள் காற்றலைகளின் வாயிலாக. எம்முடன் பயணித்துக் கொண்டிருக்கும் உங்கள் அனைவருக்கும் எங்கள் இதயம் கிடைந்த நன்றிகளை மீண்டும் ஒரு முறை தெரிவித்துக் கொள்கின்றோம். இது அமெரிக்க தமிழ் வானொலி, தமிழ் எங்கள் மூச்சு.

0: உலகின் மூத்த மொழிக்கு அமெரிக்க மண்ணிலிருந்து முடிசூட்டு விழா. தமிழ் எங்கள் மூச்சு.
1: GCSMR Global Center for Siddha Medicine and Research இந்நிறுவனம் இந்தியா மற்றும் அமெரிக்காவில் பதிவு செய்யப்பட்ட லாப நோக்கமற்ற ஒரு தொண்டு நிறுவனமாகும். இன்டெகிரேட்டிவ் மெடிசன் என்பது நமது பாரம்பரிய மருத்துவ முறைகளையும் நவீன மருத்துவ முறைகளையும் இணைத்து நோயை குணப்படுத்தும் ஒரு அணுகுமுறை. இவ்வாறு ஒருங்கிணைந்த மருத்துவ முறையை முன்னிறுத்தி செயல்பட்டு வரும் GCSMR கடந்த சில ஆண்டுகளில் அநேக மக்களிடம் சென்றடைந்தது மட்டுமன்றி பல்வேறு பரிமாணங்களில் வளர்ச்சி அடைந்து வந்திருக்கின்றது. இது பற்றி மேலும் பல விவரங்களை அறிந்து கொள்ள www.globalcenterforsiddha.org என்ற இணைய முகவரியை பார்வையிடவும். மேலும் உங்கள் கருத்துக்கள் அல்லது GCSMR பற்றிய உங்களது கேள்விகளுக்கு contact@gcsiddha.org என்ற மின்னஞ்சல் முகவரியை தொடர்பு கொள்ளவும்.
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அமெரிக்க தமிழ் வானொலி, தமிழ் எங்கள் மூச்சு. அமெரிக்க தமிழ் வானொலியின் 10வது ஆண்டினை முன்னிட்டு ஒரு சிறப்பு பாடலை உருவாக்கி இருக்கின்றோம். அமெரிக்க தமிழ் ஊடகம் பெருமையுடன் பிழைக்கும் இந்த சிறப்பு பாடல் இதோ உங்களுக்காக எங்கள் காற்றலைகளின் வாயிலாக. எம்முடன் பயணித்துக் கொண்டிருக்கும் உங்கள் அனைவருக்கும் எங்கள் இதயம் கிடைந்த நன்றிகளை மீண்டும் ஒரு முறை தெரிவித்துக் கொள்கின்றோம். இது அமெரிக்க தமிழ் வானொலி, தமிழ் எங்கள் மூச்சு.

இந்த இனிய இரவு நேரத்தில் அமெரிக்க தமிழ் வானொலியோடு இணைந்திருக்கும் அன்பு நேயர்களே, இனிமையான தமிழில் கொஞ்சம் குரலில் மனதை மயக்கும் பழைய பாடல்களை வழங்கும் இந்த நிகழ்ச்சி இரவின் மடியில். தொடர்ந்து இணைந்திருங்கள் இரவின் இனிமையை சுவைத்திருக்க. இது அமெரிக்க தமிழ் வானொலி.

இசை பாடல்களோடு உங்களை தழுவும் இரவின் மடியில் நிகழ்ச்சியில் தொடர்ந்து இணைந்திருங்கள். இது அமெரிக்க தமிழ் வானொலி. இதோ அடுத்த பாடல்.

டலஸ் மாநகரில் வீடுகள் வாங்க, விற்க மற்றும் வாடகைக்கு விட நீங்கள் நாட வேண்டிய நம்பிக்கைக்குரிய ரியல் எஸ்டேட் நிறுவனம் பீம் ரியல் எஸ்டேட். ரியல் எஸ்டேட் தொழில்துறையில் தனக்கென தனியான இடம் தேடி தந்திருக்கும் திருமிகு புவி மனோகர் அவர்களை நீங்கள் உங்கள் அனைத்து வகையான ரியல் எஸ்டேட் தேவைகளுக்கும் நாடலாம். 9728211474 என்ற தொலைபேசி இலக்கத்தினூடாக திருமிகு புவி மனோகர் அவர்களை நீங்கள் நாடலாம். பீம் ரியல் எஸ்டேட் அமெரிக்காவின் டலஸ் மாநகரில் வீடுகள் வாங்க, விற்க மற்றும் வாடகைக்கு விட பீம் ரியல் எஸ்டேட்.

தேனிசை பாடல்களோடு உங்களை தழுவும் இரவின் மடியில் நிகழ்ச்சியில் தொடர்ந்து இணைந்திருங்கள். இது அமெரிக்க தமிழ் வானொலி. இதோ அடுத்த பாடல்.

GCSMR Global Center for Siddha Medicine and Research என்பது சென்னை மற்றும் அமெரிக்காவில் பதிவு செய்யப்பட்ட ஒரு தொண்டு நிறுவனமாகும். நம் தென்னிந்தியாவின் தமிழ் மருத்துவ முறையான சித்த மருத்துவத்தின் மரபுசார் பெருமைகளை உலகிற்கே புது வெளிச்சம் பாய்ச்சும் குறிக்கோளுடன் செயல்பட்டு வருகிறது இந்நிறுவனம். இன்டெகிரேட்டிவ் மெடிசன் என்று சொல்லக்கூடிய ஒருங்கிணைந்த மருத்துவ வழிமுறை வாயிலாக நவீன மருத்துவம் ஏற்றுக்கொள்ளும் வகையில் உலக பல்கலைக்கழகங்களில் ஆய்வுக்கு உட்படுத்தியும் உலகத்தரமான மருத்துவ ஆய்விதழ்களில் கட்டுரைகள் வெளியிட்டும் சித்த மருத்துவத்தை உலகறிய செய்ய திட்டமிட்டுள்ளார்கள். இந்த பயணத்தின் முதல் கட்டமாக கர்நாடக மாநிலத்தின் மணிப்பால் பல்கலைக்கழகத்தில் சித்த மருத்துவ இருக்கை அமைக்கும் பணிக்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்திடப்பட்டிருக்கிறது. மேலதிக விவரங்களுக்கு global center for siddha.org என்ற இணைய முகவரியை நாடவும்.

தேனிசை பாடல்களோடு உங்களை தழுவும் இரவின் மடியில் நிகழ்ச்சியில் தொடர்ந்து இணைந்திருங்கள். இது அமெரிக்க தமிழ் வானொலி. இதோ அடுத்த பாடல்.

இரவு மடியில் நிகழ்ச்சியில் தேன் சொட்டும் பழைய பாடல்களை கேட்டு மகிழ்ந்திருப்பீர்கள். மனதை மயக்கும் இனிய பாடல்களை கேட்டு மகிழ தொடர்ந்து இணைந்திருங்கள் அமெரிக்க தமிழ் வானொலியோடு. மீண்டும் நாளைய இரவின் மடியில் நிகழ்ச்சியில் சந்திப்போம்.

நீங்கள் கேட்கும் இந்த நிகழ்ச்சி ஈழப்பாடல்கள் நேரம். இந்நிகழ்ச்சியில தமிழீழத்திலிருந்து வெளிவந்த பாடல்கள் ஒலிபரப்பாகும். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது அமெரிக்க தமிழ் வானொலி. தமிழ் எங்கள் மூச்சும்

நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி ஈழப்பாடல்கள் நேரம். உங்கள் அமெரிக்க தமிழ் வானொலியில் தமிழீழப்பாடல்கள் ஒலிக்கும் நேரம் இது. தொடர்ந்து இணைந்திருங்கள். இது அமெரிக்க தமிழ் வானொலி. தமிழ் எங்கள் மூச்சு,

தங்க தமிழீழ மண்ணில் ஒரு தலைவன் பிறந்தான், தமிழீழ நெஞ்சங்களிலெல்லாம் தம்பி நிறைந்தான் என்று களிப்படைந்து கானம் இசைக்கும் காளை ஒருவன்.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அமெரிக்க தமிழ் வானொலி, தமிழ் எங்கள் மூச்சு. அமெரிக்க தமிழ் வானொலியின் 10வது ஆண்டினை முன்னிட்டு ஒரு சிறப்பு பாடலை உருவாக்கி இருக்கின்றோம். அமெரிக்க தமிழ் ஊடகம் பெருமையுடன் பிழைக்கும் இந்த சிறப்பு பாடல் இதோ உங்களுக்காக எங்கள் காற்றலைகளின் வாயிலாக. எம்முடன் பயணித்துக் கொண்டிருக்கும் உங்கள் அனைவருக்கும் எங்கள் இதயம் கனிந்த நன்றிகளை மீண்டும் ஒரு முறை தெரிவித்துக் கொள்கின்றோம். இது அமெரிக்க தமிழ் வானொலி, தமிழ் எங்கள் மூச்சு.

0: உலகின் மூத்த மொழிக்கு அமெரிக்க மண்ணிலிருந்து முடிசூட்டு விழா. தமிழ் எங்கள் மூச்சு.
1: புதுசா
2: இல்ல பழசு?
1: நீ எதை சொல்ற?
2: நீ எதை கேக்குற?
1: நான் உன்ன கேட்டேன்.
2: நான் டிரெஸ் நினைச்ச.
1: டிரெஸ் பழசுங்கிறது நான் பத்தடி தூரத்திலிருந்து வரும்போதே தெரியுது. நீ புதுசுதானே?
2: ஆமா.
1: அதிகாரி வர்றப்ப சளி பண்ணணும்னு உனக்கு ட்ரைனிங்ல சொல்லி தரலையா?
2: எங்க எங்க?
3: மிஸ்டர்,
1: அதிகாரின்னு சொன்னது என்னத்தான்
4: சார்?
1: லெப்ட்ல சலிட் அடிக்கணும்னு எந்த அதிகாரி சொல்லி கொடுத்தான்?
2: சாரி சார்.
1: என்ன கத்தியில விளையாட்டு?
2: ஐயோ ரத்தம்.
1: என்னடா நட்டம்? இந்தமா இந்த விளையாட்டு தனத்தை எல்லாம் வீட்டுல மூட்டை கட்டி வச்சுட்டு வரப்பா. அது போக நீ என்னைய பத்தி நிறைய தெரிஞ்சுக்க வேண்டி இருக்கு. எறும்புகவா?
2: ஒரு டவுட்.
1: என்ன?
2: உங்களுக்கு ரூம் எல்லாம் கொடுத்துருக்காங்க.
1: ஃபாலோ மீ. ரொம்ப டெக்னிக்கலா எய்ம் பண்றானே. இரு, உன்னைய வச்சுக்கிறேன்.
2: சும்மா இப்ப போலாம்.
1: மடங்கிவை உள்ள சேட்ட ஒரு அதிகாரி ஆச்ச பாவம். ஒரு வணக்கத்தை வச்சுட்டு போவம் இல்லாம கத்தி எடுத்து கவட்டைக்குள்ள சுத்துறது, கண்ணை குத்தி நோண்டி விடுறது. என்ன பத்தி நீ நிறைய தெரிஞ்சுக்கிற வேண்டியது இருக்கு. ஒரு சிங்கத்தை பத்தி ஒரு சிங்கமே சொன்னா அது அசிங்கம்.
2: சரி, என்ன பண்ணலாம்?
1: டோ வாங்க. என்ன பத்தி இந்த எடுத்து சொல்லு.
3: என்ன சொல்றது?
1: எதையாச்சும் சொல்லியா
3: சார்? ஒரு கேன.
1: என்ன சொல்ல சொன்னா என்ன சொல்லிட்டு இருக்க?
2: என்ன இடையா? என்னமோ கே கூன்றா.
1: என்னங்க? நீ ஒண்ணும் சொல்லவே போ. அட்டென்ஷன்.
2: சரி,
1: என்ன பத்தி நானே சொல்றேன் கேட்டுக்க.
5: என் பேரு ஏட்டு ஏகாம்பரம்.
2: தெரியும்.
5: எனக்கு இன்னொரு பேரு இருக்கு. என் கவுண்டர் ஏகாம்பரம்.
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அமெரிக்க தமிழ் வானொலி. தமிழ் எங்கள் மூச்சு. அமெரிக்க தமிழ் வானொலியின் 10வது ஆண்டினை முன்னிட்டு ஒரு சிறப்பு பாடலை உருவாக்கி இருக்கின்றோம். அமெரிக்க தமிழ் ஊடகம் பெருமையுடன் பிழைக்கும் இந்த சிறப்பு பாடல் இதோ உங்களுக்காக எங்கள் காற்றலைகளின் வாயிலாக. எம்முடன் பயணித்துக் கொண்டிருக்கும் உங்கள் அனைவருக்கும் எங்கள் இதயம் கிணிந்த நன்றிகளை மீண்டும் ஒரு முறை தெரிவித்துக் கொள்கின்றோம். இது அமெரிக்க தமிழ் வானொலி. தமிழ் எங்கள் மூச்சு.

0: உலகின் மூத்த மொழிக்கு அமெரிக்க மண்ணிலிருந்து முடிசூட்டு விழா. தமிழ் எங்கள் மூச்சு.
1: கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக.
2: குற்றமர கற்று அதன்படி நிற்க வேண்டும்.
3: Whatever you learn, learn it flawlessly. Then practice it and live by it.
1: எண் என்ப ஏனை எழுத்தென்ப இவ்விரண்டும் கண் என்ப வாழும் உயிர்க்கு.
2: எண்ணும் எழுத்தும் கண் ஆகும்.
3: Numbers and letters are like two discerning eyes by which to make the best of life.
1: உவப்ப தலை கூடி உள்ள பிரிதல் அனைத்தே புலவர் தொழில்.
2: மகிழ்ந்து கூடி ஏக்கத்துடன் பிரிவர் புலமையாளர்.
3: Learned poets meet with great joy and part with heavy hearts full of good memories.
1: தொட்டனைத்து ஊரும் மணற்கேணி மாந்தர்க்கு கற்றனைத்து ஊரும் அறிவு.
2: கற்கக் கற்க அறிவு ஊற்றாய் பெருகும்.
3: The well springs as you dig deep. So with good education, knowledge gets deeper and wider.
1: யாதானும் நாடாமால் ஊராமால் என்னொருவன் சாந்துணையும் கல்லாதவாறு.
2: கற்றோருக்கு சென்ற விடமெல்லாம் சிறப்பு. இறக்கும் வரை கற்றலே நன்று.
3: For the truly learned, every land and town is his own. This is why we should keep learning until death.

0: GCSMR Global Center for Siddha Medicine and Research இந்நிறுவனம் இந்தியா மற்றும் அமெரிக்காவில் பதிவு செய்யப்பட்ட லாப நோக்கமற்ற ஒரு தொண்டு நிறுவனமாகும். இன்டெகிரேட்டிவ் மெடிசன் என்பது நமது பாரம்பரிய மருத்துவ முறைகளையும் நவீன மருத்துவ முறைகளையும் இணைத்து நோயை குணப்படுத்தும் ஒரு அணுகுமுறை. இவ்வாறு ஒருங்கிணைந்த மருத்துவ முறையை முன்னிறுத்தி செயல்பட்டு வரும் GCSMR கடந்த சில ஆண்டுகளில் அநேக மக்களிடம் சென்றடைந்தது மட்டுமன்றி பல்வேறு பரிமாணங்களில் வளர்ச்சி அடைந்து வந்திருக்கின்றது. இது பற்றி மேலும் பல விவரங்களை அறிந்து கொள்ள www.globalcenterforsiddha.org என்ற இணைய முகவரியை பார்வையிடவும். மேலும் உங்கள் கருத்துக்கள் அல்லது GCSMR பற்றிய உங்களது கேள்விகளுக்கு contact@gcsiddha.org என்ற மின்னஞ்சல் முகவரியை தொடர்பு கொள்ளவும்.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அமெரிக்க தமிழ் வானொலி, தமிழ் எங்கள் மூச்சு. அமெரிக்க தமிழ் வானொலியின் 10வது ஆண்டினை முன்னிட்டு ஒரு சிறப்பு பாடலை உருவாக்கி இருக்கின்றோம். அமெரிக்க தமிழ் ஊடகம் பெருமையுடன் பிழைக்கும் இந்த சிறப்பு பாடல் இதோ உங்களுக்காக எங்கள் காற்றலைகளின் வாயிலாக. எம்முடன் பயணித்துக் கொண்டிருக்கும் உங்கள் அனைவருக்கும் எங்கள் இதயம் கனிந்த நன்றிகளை மீண்டும் ஒரு முறை தெரிவித்துக் கொள்கின்றோம். இது அமெரிக்க தமிழ் வானொலி, தமிழ் எங்கள் மூச்சு.

இல்லமெங்கும் இசைமழை, தரணி எங்கும் தமிழ் மழை. நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது அமெரிக்க தமிழ் வானொலி. இசைமழையில் மகிழ்ந்திட தொடர்ந்து இணைந்திருங்கள்.

0: அமுக்கிற இடத்திலே அமைக்க கைய கலட்டிடுவான் போல் இருக்கு.
1: ஏன் அழுதுட்டு போறாரு? பதில் சொல்லிட்டு போங்க.
0: இருமா, ஒரு பொசிஷன்ல போய் நின்னுக்கிற.
1: ஏன் சிரிக்கிறீங்க? ஐயோ, ஏன் அழுவுறீங்க?
0: அழகாம என்னமா பண்ண சொல்ற? என்ன பண்ண சொல்ற? நான் உன்ட்ட சொல்லப்படாது சொல்லப்படாதுன்னு எவ்வளவோ மறைச்சு பார்த்து அதுவா பொத்துட்டு வெளியே வர்றப்ப எப்படி உன்ட்ட சொல்லாம இருக்க முடியும்?
1: என்னென்ன சொல்ல போறீங்க?
0: சொல்றம்மா. உனக்கு ஏதோ டிரான்ஸ்ஃபர் ஆகும்லப்பா.
1: டிரான்ஸ்ஃபரா?
0: ஆமாம்மா, டிரான்ஸ்ஃபர் வந்தா ரத்த ரத்தமா வாந்தி எடுத்து மண்டையை போட்டுருவாங்களாம்னு தெரியாதா உனக்கு?
1: அதுக்கு பேர் டிரான்ஸ்ஃபர் இல்ல, கேன்சர்.
0: ஐயோ, அதுக்கு பேரு கேன்சரா?
1: ஆமா.
0: சரி, அது இருக்கட்டும். இது எவ்வளவு நாளா உனக்கு இருக்கு தாயி?
1: எனக்கு கேன்சர் என்ன மாதிரி சொன்னா?
0: அதான் கூட ஒருத்தர் மருதமலை திடீரானே அவன் தான் வாடகையில் இருந்து உள்ளூர் வெளியூர் அசலூர் எல்லாம் சொல்லிருக்கான்.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அமெரிக்க தமிழ் வானொலி, தமிழ் எங்கள் மூச்சு. அமெரிக்க தமிழ் வானொலியின் 10வது ஆண்டினை முன்னிட்டு ஒரு சிறப்பு பாடலை உருவாக்கி இருக்கின்றோம். அமெரிக்க தமிழ் ஊடகம் பெருமையுடன் பிழைக்கும் இந்த சிறப்பு பாடல் இதோ உங்களுக்காக எங்கள் காற்றலைகளின் வாயிலாக. எம்முடன் பயணித்துக் கொண்டிருக்கும் உங்கள் அனைவருக்கும் எங்கள் இதயம் கிடைந்த நன்றிகளை மீண்டும் ஒரு முறை தெரிவித்துக் கொள்கின்றோம். இது அமெரிக்க தமிழ் வானொலி, தமிழ் எங்கள் மூச்சு.

0: உலகின் மூத்த மொழிக்கு அமெரிக்க மண்ணிலிருந்து முடிசூட்டு விழா. தமிழ் எங்கள் மூச்சு.
1: கலிபோர்னியாவில் நேரம் தற்பொழுது காலை 6 மணி. நீங்கள் கேட்டு மகிழ்ந்து கொண்டிருப்பது அமெரிக்க தமிழ் வானொலி. தமிழ் எங்கள் மூச்சு.

இந்த இனிய காலை பொழுதில் அமெரிக்க தமிழ் வானொலியுடன் இணைந்திருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். பொழியுகின்ற ஒவ்வொரு துளி வான்மழையும் பொன்னானதுதான். அது போலவே புலருகின்ற ஒவ்வொரு நாளும் இந்த பூமியில் வாழும் நம் எல்லோரின் முன்னேற்றத்திற்கானதுதான். புத்துணர்ச்சியோடு இந்நாளை தொடங்குவோம். புலர்ந்திருக்கும் இன்றைய பொழுது உங்கள் அனைவருக்கும் இனிதாக வாழ்த்துகிறது அமெரிக்க தமிழ் வானொலி. தமிழுண்டு தமிழ் மக்களுண்டு, இன்ப தமிழுக்கு நாளும் செய்வோம் நல்ல தொண்டு. தமிழ் என்று தோல் தட்டி ஆடு, நல்ல தமிழ் வெல்க வெல்க என்றே தினம் பாடு என்று பாவேந்தரின் வாக்கோடு அன்னை தமிழை வாழ்த்தி இந்நாளை தொடங்குகிறது உங்கள் அமெரிக்க

0: பின்னணியே புள்ள புள்ளா. அனைவருக்கும் வணக்கம். நான் உங்களோட பின்னணி பாடகன் சத்யன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அமெரிக்க தமிழ் வானொலி. தமிழ் எங்கள் மூச்சு.
1: அரங்கின்றி வட்டாடி அற்றே நிரம்பிய நூலின்றி கோட்டி குழல்.
2: நூலறிவின்றி பேசுவது அரங்கில்லா விளையாட்டு.
3: Talking without knowledge is like playing chess without a board.
1: உளர் என்னும் மாத்திரையர் அல்லால் பயவா களரணையர் கல்லாதவர்.
2: கல்லாதவர் உயிருடையோர் எனினும் விளையா நிலமே.
3: Those who do not seek learning are like barren land. There is existence, but no life.
1: நுண்மான் நுழைபுலம் இல்லான் எழில் நலம் மண்மான் புனைபாவையற்று.
2: நுண்ணறிவில்லா மனிதன் வெறும் மண் பொம்மை.
3: Human intellect not developed by incisive learning is like a colorfully painted play doll.

டலஸ் மாநகரில் வீடுகள் வாங்க, விற்க மற்றும் வாடகைக்கு விட நீங்கள் நாட வேண்டிய நம்பிக்கைக்குரிய ரியல் எஸ்டேட் நிறுவனம் பீம் ரியல் எஸ்டேட். ரியல் எஸ்டேட் தொழில்துறையில் தனக்கென தனியான இடம் தேடி தந்திருக்கும் திருமிகு புவி மனோகர் அவர்களை நீங்கள் உங்கள் அனைத்து வகையான ரியல் எஸ்டேட் தேவைகளுக்கும் நாடலாம். 9728211474 என்ற தொலைபேசி இலக்கத்தினூடாக திருமிகு புவி மனோகர் அவர்களை நீங்கள் நாடலாம். பீம் ரியல் எஸ்டேட், அமெரிக்காவின் டலஸ் மாநகரில் வீடுகள் வாங்க, விற்க மற்றும் வாடகைக்கு விட பீம் ரியல் எஸ்டேட்.

0: எழுகிற கொடையிற சரியிற அலையிற
1: ஒட்டி கொழையிற என சக்க புழியிற ஒரு பக்கம் நிறையிற வெறப்பட்டு கலையிற
0: நெளியிற என குத்தி கொடையிற கொடி கொத்தா சரிகிற ஒரு பிச்சை.

நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அமெரிக்க தமிழ் வானொலி வழங்கும் கலிபோர்னியாவின் காலை தென்றல் நிகழ்ச்சி. தொடர்ந்து பாடல்களை கேட்போம் வாங்க. அடுத்த பாடல் இதோ.

0: கொடி பறக்குதா?
1: நேயர்கள் இதுவரை கேட்டு மகிழ்ந்தது கலிபோர்னியாவிலிருந்து காலை தென்றல் நிகழ்ச்சி. அன்பை விட சிறந்த அழகு எதுவும் இல்லை, அன்பை விட பெரிய கடவுள் யாரும் இல்லை. இந்த நாள் மகிழ்ச்சியான நாளாக அமையட்டும். மீண்டும் நாளைய காலை தென்றல் நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை விடைபெறுவது உங்கள் ஆர்த்தி. தொடர்ந்து இணைந்திருங்கள் அமெரிக்க தமிழ் வானொலியுடன்.

இனிமையான பாடல்கள் இடைவிடாமல் கேட்டு மகிழ்ந்துட தொடர்ந்து இணைந்திருங்கள். இது அமெரிக்க தமிழ் வானொலி, தமிழ் எங்கள் மூச்சு.

செத்து ரோசா மோனா லிசா நெத்தி காசா ஊர மாசா செத்து ரோசா மோனா லிசா நெத்தி காசா ஊர மாசா.

0: ஃப்ரீயா விடு ப்ரோ, வைப் பண்ணா எல்லாம் வைப் ஆயிரும்.
1: டேய் இப்ப நான் பாடுற மூலியாடா இருக்கிறேன்.
0: மாமா டி அசி.
1: என்னடா திட்டியா?
0: இல்லடா அசினா ஆ கெத்து மாசு மக்கா மிஷி.

இடம்பெற்றுக் கொண்டிருப்பது மெட்டுக்கள் புதுசு அமெரிக்க தமிழ் வானொலியின் காலை நேர சிறப்பு நிகழ்ச்சி. புத்தம் புதிய பாடல்கள் எங்கள் தெரிவுகளாய் உங்களை நோக்கி வந்தடையும் இந்த சிறப்பு நிகழ்ச்சியில் அடுத்த பாடலுக்கு செல்வோம் நேர்களே. இது உங்களுக்காக அடுத்த பாடல்.

இல்லமெங்கும் இசைமழை, தரணி எங்கும் தமிழ் மழை. நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது அமெரிக்க தமிழ் வானொலி. இசைமழையில் மகிழ்ந்திட தொடர்ந்து இணைந்திருங்கள்.

0: வணக்கம் வணக்கம் வணக்கம். எல்லா குட்டீஸும் சிறுவர் நேர நிகழ்ச்சியை கேட்க ரொம்ப ஆவலா காத்துட்டு இருப்பீங்க நான் நினைக்கிறேன். நிகழ்ச்சியை தொகுத்து வழங்க நானும் தயார். வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போலாம்.
1: வணக்கம், என் பேர் சூர்யா. நான் பிளசன்ட் கலிபோர்னியாலேருந்து நான் பேசுகிறேன். இந்த வார குரல் அதிகாரம் ஒழுக்கம் உடைமை, குரல் 138. நன்றிக்கு வித்தாகும் நல்லொழுக்கம், தீயொழுக்கம் என்றும் இடும்பே தரும். பொருள் நல்ல செய்தபோதும் நன்மை தரும், தீய செய்தபோதும் தீமை தரும். நன்றி, வணக்கம். நேர்களான நீங்கள் நிகழ்ச்சியை தொடர்ந்து கேளுங்கள்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டு இருப்பது அமெரிக்க தமிழ் வானொலி, தமிழ் எங்கள் மூச்சு.
1: அறிந்து கொள்வோம். இப்போ நடந்துகிட்டு இருப்பது தமிழ் மாதமான கார்த்திகை மாதம். இம்மாதம் கருமையான மேகங்களை கொண்டு அதிக அளவு மழை பொழியும் கார்காலம் ஆகும். காந்தல் பூக்கள் அதிகம் மலரும் மாதமும் இது. அதனாலதான் இம்மாதம் கார்த்திகை என பெயர் பெற்றது. இந்த மாதத்துல வீடுகள்லையும் கோயில்கள்லையும் விளக்கேற்றி வைத்து வழிபாடு செய்யறது வழக்கம்.
2: பாரதியின் பல பரிமாணங்களை நமது இளந்தளிர்கள் இங்கு அவரின் பாடல்களின் மூலம் விளக்க வந்திருக்கின்றனர். பாரதி தமிழ்நாட்டின் காதலன். பாட வந்திருப்பவர் சான்வி.
3: தென்னமலானும் போடி நீனே என்பை தென் வந்த பயிறு கடினி உங்கள் தந்தையான பேச்சு நிலை ஒரு சக்தி பிடைக்கிறது மூச்சு நிலை விதம் நிறைந்த தமிழ்நாடு உயர் வீரம் சிறந்த தமிழ்நாடு நல்ல காதல் புரியும் ரொம்ப போல எல்லாம் கண்ணியர் சொன்னார் தமிழ்நாடு காவேரி.

நாடு, கல்வி சிறந்தா தமிழ்நாடு, புகழ் கமல் பிறந்தா தமிழ்நாடு, நல்ல பல்விதமான சதத்தில் மனம் பதங்கும் வீசும் தமிழ்நாடு. வள்ளுவன் தந்தை உலகினைகள் தந்தவான் புகழ் கொண்ட தமிழ்நாடு, நன்றியாலும் செல்ல பரிகாரம் என்றும் மலையாளம் படைத்த தமிழ்நாடு. சொன்னும் புதி நீலே இன்பத்தில் வந்த பயிரக்காதி நீலே, எங்கள் தந்தையர் நாடென்ற பேச்சினை ஒரு சக்தி பேரை கிருபூச்சினே. நன்றி.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அமெரிக்க தமிழ் வானொலியின் சிறுவர் நேர நிகழ்ச்சி. தொடர்ந்து இணைந்திருந்து நிகழ்ச்சியை கேளுங்க.
1: சுத்தம் கல்வி தரும். ஏழாம் வகுப்பை சேர்ந்த மாணவர் தலைவன் அசோக். அவன் வகுப்பாசிரியர் மாணவர்கள் கண்டிப்பாக பிரார்த்தனை கூட்டத்திற்கு வர வேண்டும் என்றும் வராதவர்களுக்கு கடுமையான தண்டனை என்றும் கூறியிருந்தார். அன்று ஒருவன் மட்டும் காணவில்லை. யாரது என்று பட்டியலை பார்த்ததில் முரளி என்று தெரிந்தது. வகுப்புத் தலைவன் அசோக் முரளியிடம் சென்று,
2: ஏ முரளி, இன்னைக்கு பிரார்த்தனை கூட்டத்துக்கு வராமே நின்னுட்ட?
1: முரளி ஏதோ பதில் கூற ஆரம்பிக்கவும் ஆசிரியர் வகுப்பறைக்குள் வரவும் சரியாக இருந்தது.
3: அசோக், இன்னைக்கு பிரார்த்தனை கூட்டத்துக்கு வரதவங்க யார் யாரு?
2: ஐயா, இன்னைக்கு பிரார்த்தனை கூட்டத்துக்கு எல்லாரும் வந்திருந்தாங்க, முரளியை தவிர.
3: என்ன முரளி, அசோக் சொல்றது உண்மையா? நீ பிரார்த்தனை கூட்டத்துக்கு வரலையா?
4: ஆமாம் ஐயா, இன்று நான் பிரார்த்தனை கூட்டத்தில் கலந்து கொள்ளவில்லை.
1: ஆசிரியர் என்ன பதில் கூறப் போகிறாரோ என்ற நினைப்பில் வகுப்பே மிக அமைதியாக இருந்தது. அவனை பார்த்த மாணவர்கள் அனைவரும் இன்று நிச்சயம் முரளிக்கு தண்டனை கிடைக்கப் போகிறது என்று நினைத்தவாறு தங்களுக்குள் ஒருவரை ஒருவர் பார்த்து சிரித்துக் கொண்டனர். ஏனென்றால் அவர்களுக்கு அவ்வளவாக முரளியை பிடிக்காது. முரளி நன்றாக படிக்கக்கூடிய மாணவனும் கூட. அவனுடைய கையெழுத்து முத்து முத்தாயிருக்கும். ஆசிரியர்கள் கொடுக்கும் வீட்டுப் பணிகளை எல்லாம் உடனுக்குடன் அன்றே எழுதி முடித்துவிடுவான். அதனால் மற்ற மாணவர்கள் அவன் மேல் தவறான ஒரு வெறுப்புணர்ச்சியை வளர்த்துக் கொண்டிருந்தனர்.
3: இத பார் முரளி, தப்ப யார் செஞ்சாலும் அதுக்கான தண்டனை உண்டு. அதுக்கு முன்னால பிரார்த்தனை கூட்டத்துக்கு நீ எதுக்காக வரல நான் தெரிஞ்சுக்கலாமா?
4: ஐயா, எப்பொழுதும் போல் பிரார்த்தனை கூட்டம் தொடங்குவதற்கு முன்னால் வகுப்புக்கு வந்துவிட்டேன். ஆனால் நம் வகுப்பு மாணவர்கள் எல்லாம் முன்பே கிளம்பி போய்விட்டார்கள். அப்பொழுதுதான் நம் வகுப்பை பார்த்தேன். ஒரே தூசியும் கிழிந்த பேப்பர் துண்டுகளும் குப்பையுமாக இருந்தன. அதை பார்ப்பதற்கே மிகவும் அசிங்கமாக இருந்தது. அதோடு இன்றைக்கு சுத்தம் செய்ய வேண்டிய மாணவர்கள் அதை செய்யாமல் பிரார்த்தனை கூட்டத்திற்கு போய்விட்டார்கள் என்று புரிந்து கொண்டேன். சரி, நாமாவது சுத்தம் செய்யலாம் என்று நினைத்து செய்து முடித்தேன். அதற்குள்ளே கூட்டமும் தொடங்கிவிட்டதால் என்னால் வர முடியவில்லை ஐயா. அவர்களுக்கு பதிலாக நீயே இதை செய்தா என்று நீங்கள் கேட்கலாம். நல்ல செயலை யார் வேண்டுமானாலும் செய்யலாம் என்று நினைக்கிறேன் ஐயா. அதோடு நீங்கள் தானே சுத்தமாக இருப்பதின் அவசியத்தை பற்றி சொல்லியிருக்கிறீர்கள். அசுத்தமாக இருக்கிற இடத்தில் உட்கார்ந்து படித்தால் எப்படி ஐயா படிப்பு வரும்? அதனால்தான் இதை செய்தேன். நான் செய்தது தப்பு என்றால் நீங்கள் தருகிற தண்டனையை ஏற்றுக்கொள்ளவும் தயாராக இருக்கிறேன்.
3: ரொம்ப நல்ல காரியம் பண்ண முரளி. உன்ன மாதிரி ஒவ்வொருத்தரும் சிந்திச்சாங்கன்னா நிச்சயம் நம்ம பள்ளி ரொம்ப சுத்தமா இருக்கும். நீ மாணவனா இருக்கிறத நினைச்சு நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். உனக்கு எந்த தண்டனையும் கிடையாது.
1: ஆசிரியர் முரளியை பெருமையுடன் பார்த்தார்.
3: மாணவர்களா, பாத்தீங்களா முரளியோட பண்ப
1: என்பது போல மற்ற மாணவர்களை ஓர் ஆழ்ந்த பார்வை பார்த்தார்.
5: கேட்டிக்கொண்டிருப்பது அமெரிக்க தமிழ் வானொலி தமிழ் எங்கள்.
6: அமெரிக்க தமிழ் வானொலி நேயர்களுக்கு வணக்கம். அமெரிக்காவின் மேரிலாந்து தமிழ் பள்ளியின் ஆண்டு விழாவில் 4 வயதே ஆன மழலையர் குழந்தைகள் தங்களின் மழலை மாறா குரலில் பாடிய பாடலை

அது அமெரிக்க தமிழ் வானொலியின் ஒளிபரப்புவதில் எங்களுக்கு அளவில்லா மகிழ்ச்சி. பாடல் ஆசிரியர் தாமரையின் வரிகளில் ஏ ஆர் ரஹ்மான் அவர்களின் இசையில் உருவாக்கி சமீபத்தில் வெளியான மூப்பில்லா தமிழே தாயே என்ற பாடலை பாடி அசத்தியிருக்கிறார்கள் அஜித், ஹர்ஷிதா, தென்றல், கிருஷ்ணவி, சச்சித், ரித்விக், த்ருவன் மற்றும் விபா. இந்த குழந்தைகள் அழகாய் பாட உறுதுணையாய் இருந்து உதவிய ஆசிரியர் திருமதி அருண்மொழி பாபு அவர்களுக்கும் எமது பாராட்டுக்கள். வாருங்கள், நாம் அனைவரும் இணைந்து ரசிப்போம் அந்த பூஞ்சிட்டுக்களின் பாடலை.

கிட்டுக்கு மசம் கொத்து மணிமுத்த மணிமுத்து மணிமுத்தாய் சுத்தம் நின்றாலம்பாய் கொஞ்சம் பொழுந்தால் போலாய் பங்கு தயந்து காற்றல் எங்கும் மென்றை சங்கே மூங்கும்.

0: தமிழன் புலவை என்ற நிலைந்த என்று கண்டார். ஆவ மன்னர் வந்த அன்னைக்கு
1: மன்னர் நீ

0: மாலிக்கண்டோ கேப்பா மாலிக்கண்டோ தொண்ணுப்பாக்கம் நம் கண்ணும் மொழி வாங்கி மாறி செல்வோம் பின்வாங்கும் பேச்சே இல்லை முன்னோக்கி சென்றே வருவோம் புண்ணுப்பம் என்றே அதுவும் கல்விக்கும் முன்னே தமிழும் அழுத்தம் கொள்ளும் அலாய் ஆதரணியும் புத்தாய் பங்காளப்பிரமே பேசி பைதாண்ட வண்ணம் பூசி திருவைக்க பாப்பாத்தமே நீ சீரி வாவா வெள்ளே
1: வீட்டில்

அன்னைக்கு மண்ணே.

0: பாரதி சமத்துவ நாயகன். பாட வந்திருப்பவர் நன்னன்.
1: பூனை வீட்டில் வளர்றது கண்டீர், பிள்ளைகள் பெற்றது பூனை அது பெரு கூட்டமாகும். சம நேரத்து ஒன்று குட்டி, கஞ்சண்டு நேரத்து ஒன்று குட்டி, பமல் நேரத்து ஒன்று குட்டி, வெளிப்பாலை நேரத்து ஒன்று குட்டி. வண்ணங்கள் வேற்றுமை பார்த்தால் அது மறைத வேற்றுமை இல்லை. என்னங்க செய்யும் இங்கு யாருக்கும் ஒன்றுன கண்டி நன்றி.

0: கேட்டுக்கொண்டிருப்பது அமெரிக்க தமிழ் வானொலி தமிழ் எங்கள் மூச்சு.
1: உங்களுடைய கனவுகளை தொலைத்துவிட்டு பின்வாங்க கூடாது. ஒரு பிரச்சனை வரும்பொழுது மறைவிடத்தை நோக்கி ஓடக்கூடாது. ரொம்ப காலத்துக்கு முன்னாடி ஒரு பெரிய காடு இருந்தது. அந்த காட்டுல நிறைய பறவைகள் விலங்குகள் எல்லாமே வாழ்ந்துட்டு வந்தது. இந்த பறவைகள் எல்லாம் என்ன செய்யும், பகல் பொழுதுல தங்களுக்கான உணவை தேடி அலைய ஆரம்பிக்கும். சாயங்காலம் இருட்டுறதுக்கு முன்னாடி தன்னுடைய கூட்டுக்கு வந்து அடைஞ்சிரும். இந்த மாதிரிதான் அன்னைக்கும் பறவைகள் எல்லாமே பகல் பொழுதுல தங்களுடைய உணவை தேடி அலைஞ்சு திரிஞ்சிட்டு இருந்தது. இப்படி இருக்கும்போது அன்னைக்கு பார்த்து வானம் கருத்து மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. மழையில கொஞ்சம் கூட பறக்கிறதுக்கு திறன் இல்லாத பறவைகள் எல்லாம் எங்கேயாவது மறைவிடம் கிடைக்காதா அப்படின்னு தேடி மறைவிடத்துல போய் அடைக்கலமாயிருச்சு. கொஞ்சம் பறக்கிறதுக்கு திறன் இருக்கிற பறவைகள் எல்லாம் தங்களுடைய கூட்டை நோக்கி வேகமா பறக்க ஆரம்பிச்சது. ஆனா ஒரே ஒரு பறவை மட்டும் மறைவிடத்தை தேடியும் அலையல, தன்னுடைய கூட்டை நோக்கியும் திரும்பல. தன்னுடைய இறக்கையில் பலத்தை பெருக்கி தான் இதுவரைக்கும் பறந்து கொண்டிருந்த உயரத்தை விட இன்னும் அதிகமான உயரத்துக்கு பறக்க ஆரம்பித்தது. அந்த பறவைதான் கழுகு. அப்படி அந்த பறவை பறந்துட்டு இருக்கும் போது கீழே தங்களுடைய கூட்டை நோக்கி திரும்பிக்கிட்டு இருந்த மற்ற பறவைகள் எல்லாம் மனசுல நினைச்சுக்கிச்சான், என்ன இந்த கழுகு, இதுக்கு அறிவே கிடையாதா? மழை பெய்யும் போது வேகமா தன்னுடைய வீட்டுக்கு போகணும், அல்லது மறைவிடத்தை தேடியாவது போகணும். இது ரெண்டுக்கும் இல்லாம இப்படி வேகமா மேல பறந்துட்டு இருக்கே அப்படின்னு. ஆனா இத பத்திலாம் இந்த கழுகுக்கு பயமே கிடையாது. மலையில நனைஞ்சுகிட்டே இரண்டு மடங்கு பலத்தோட உயர உயர பறந்துகிட்டே இருக்கு. இப்படி உயரமாக பறந்த கழுகு கடைசியாக மழை மேகங்களுக்கும் மேலாக பறக்க ஆரம்பித்தது. நம்மள பலருக்கும் தெரிஞ்சிருக்கும், மழை மேகங்கள் இடித்து மேகங்களுக்கு கீழேதான் மழை பெய்யும், அந்த மேகங்களுக்கு மேல எந்த மழையும் கிடையாது. இந்த கழுகு மேல இப்ப ஒரு சொட்டு மழை கூட படல. மிகவும் தைரியமாக எந்த மழையிலும் நனையாமல் தன்னுடைய இறை தேடும் பணியை தொடர்ந்தது அந்த கழுகு. இப்படிதான் நீங்களும் இருக்கணும். ஒரு பிரச்சனை வரும் பொழுது மறைவிடத்தை நோக்கி ஓடக்கூடாது. மழையில நனைஞ்சிடக்கூடாதுங்கிறதுக்காக கூட்டுக்கு திரும்பிய பறவைகளைப் போல உங்களுடைய கனவுகளை தொலைத்து விட்டு பின்வாங்க கூடாது. எப்படி அந்த பிரச்சனைக்கும் மேலாக கழுகு பறந்ததோ, அதே மாதிரி உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாத்தையும் உங்க காலுக்கு கீழே போட்டுட்டு மேலாக பறந்து செல்லணும். அந்த கழுக மாதிரி நீ இருக்கணும்னா கழுகு கிட்ட இருந்து இரண்டு குணங்களை நீ வாங்கிக்கணும். மழையில நனைஞ்சுகிட்டே மேல மேல பறந்துட்டு இருக்கும் போது மற்ற பறவைகள் எல்லாம் கூட்டுக்கு திரும்பிட்டு இருக்கே, நம்ம இப்படி மேல பறந்துட்டு இருக்கோமே, நம்முடைய முடிவு சரியானதா அப்படிங்கிற குழப்பம் ஒரு நாளும் கழுகுக்கு வராது. அந்த அளவுக்கு கழுகுக்கு மன வலிமை உண்டு. இரண்டு மடங்கு பலத்தோடு மழையில பறக்கணும் அப்படின்னு சொன்னா அந்த கழுகுடைய இறகுகள் அத்தனை வலிமையானதாக இருக்கணும். ஒரே நாளில் அந்த வலிமை கழுகுக்கு வந்துவிடவில்லை. ஒவ்வொரு நாளும் மீண்டும் மீண்டும் உயரத்தில் பறந்து பறந்துதான் அந்த வலிமை கழுகுக்கு வந்தது. அதே மாதிரி நீங்களும் தேவையான பயிற்சிகளை தொடர்ந்து எடுத்துக்கிட்டே வரணும். நீங்க எந்த துறையில் முன்னேறி செல்லணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அந்த துறைக்காக தினம் தினம் பயிற்சிகள் எடுத்துக்கிட்டு மனம் தளராம உழைச்சுக்கிட்டே இருங்க. நிச்சயமாக வெற்றி உங்களுடைய பக்கமாக வந்து சேரும். நம்மள பலருக்கும் பல கனவுகள் இருக்கும். அந்த கனவுகளுக்கு எதிரான பிரச்சனைகளும் அவ்வப்போது வந்து கொண்டேதான் இருக்கும். அதனால எப்படி மழையின் போது மழை மேகங்களுக்கும் மேலாக கழுகு பறந்து செல்கிறதோ, அதே மாதிரி உங்களுக்கு பிரச்சனை வரும் பொழுது அந்த பிரச்சனையை உங்களுடைய காலடியில் போட்டுவிட்டு நீங்கள் அந்த பிரச்சனைக்கும் மேலாக உயர்ந்து செல்லுங்கள். மன வலிமையும் பயிற்சிகளும் நிச்சயமாக உங்களுடைய கனவை ஒரு நாள் நனவா.
0: நீங்கள் கேட்டுக்கொண்டு
2: இதைத்தான் எழுதுவியா?

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அமெரிக்க தமிழ் வானொலியின் சிறுவர் நேர நிகழ்ச்சி. தொடர்ந்து இணைந்திருந்து நிகழ்ச்சியை கேளுங்க.

0: இங்கு கேட்டுக்கொண்டு இருப்பது அமெரிக்க தமிழ் வானொலி தமிழ் எங்கு மூச்சு.
1: பாரதி உலகமயமாக்கலின் முன்னோடி. பாட வந்திருப்பவர் திகழ்.

தேசம் என்ற தோல் கட்டவும், எங்கள் பாரத தேசம் என்ற தோல் கட்டவும், கொல்லி போதனை தனிக்கலே மனிதர் பல நாட்டினர் வந்து பக்தி நமக்கே போல் கொள்ளுந்தே நம்முள் வேண்டுவது மேற்கொண்டே காய்.

0: Sprinter tår, korta vår. Jag vill bara ha det där tår, korta om man rik.
1: ஹாய், நானும் பறக்கணும். என்கிட்ட கொடுதான் அழகான சிறகு இருக்கு. பறந்து பார்த்தா என்ன? நான் இன்னும் உயரமா பறக்க போறேன்.

0: ஒரு கிளிக்குஞ்சி. என்னாச்சு அச்சுச்சோ, உனக்கு என்னாச்சு?
1: என்ன எதுவும் பண்ணிடாதீங்க, காப்பாத்துங்க.
0: பயப்படாத சரியா, நாங்க உன்னை ஒண்ணும் பண்ண மாட்டோம்.
1: நான் பறக்கணும்னு ஆசைப்பட்ட பறந்த, ஆனா வழி மறந்து போச்சு. என்ன வீட்டுல கொண்டு விட்டுறீங்களா?
0: நீ பயப்படவே வேண்டாம், நாங்க உன்னை வீட்டுல கொண்டு போய் சேர்த்துருவோம்.
2: வீட்டுக்கு கூட்டிட்டு போறியா? அவ்வளவு தூரம் வரத்துக்கு எங்களால முடியாது.
0: நீங்க ஒண்ணும் வர தேவையில்ல, நான் மட்டும் போறேன்.
2: எங்களுக்கு நிறைய வேலை இருக்கு.
1: பை.
0: அப்போ இங்க வாங்க, ஒரு கிளி குஞ்சு வழி தவறி வந்திருக்கு.
1: ஐயோ, எனக்கு பயமா இருக்கு.
0: நீ பயப்பட வேண்டாம், அது நம்மளுடைய அப்புதான்.
1: பாவம், இது யாரோட கிளி குஞ்சு?
0: அப்போ இவளை கூட்டிட்டு போகிறதுக்கு யாருமே இல்ல. இவளை கொண்டு போய் வீட்டுல விட்டுடலாமா?
1: உங்க வீடு எங்க இருக்கு?
2: மரத்துல.
1: எந்த மரத்துல?
2: ஒரு பெரிய மரத்துல.
0: என்ன, ஒரு பெரிய மரமா?
1: பாவம், அதுக்கு ஒண்ணுமே தெரியல. குளத்துக்கு பக்கத்துல ஒரு பெரிய மரம் இருக்கு, ஆனா அவ்வளவு தூரம் வர்றதுக்கு என்னால முடியாதே.
0: நீ பயப்படாம இரு, நான் உன் கூட உன் வீடு வரைக்கும் வரேன். சரியா, நாம போலாமா?
2: சரி.

0: பெரிய கிளி, ஏ பெரிய கிளி, பெரிய கிளி.
1: ஆ, என்ன வேணும்?
0: அந்த கிளி குஞ்சு உங்களது தானா? அது பறக்க முடியாம கீழே விழுந்துருச்சு. இப்போ காத்து கூட இருக்கு.
1: இல்லடா செல்லம், அதுக்கு பறக்கவே தெரியாதே. அது வேற ஏதாவது கிளி குஞ்சா இருக்கும்.
0: பின்ன யார்தான் அந்த கிளி குஞ்சு? ஹா,

0: எங்க அந்த கிளி குஞ்சு?
1: எந்த கிளி குஞ்சு?
0: நீ அந்த மஞ்ச கிளி கிட்ட பேசனத நான் கேட்டேன், சீக்கிரம் சொல்லு.
1: அது காத்து கூட இருக்கு.
0: ஓஹோ, அப்ப காத்து எங்க?
1: வெட்டி கிளிங்களோட உள்ளுக்கு நடுவுல இருக்கா?
0: உண்மைதானே? இல்லனா என்ன பண்ணுவேன் தெரியாது.
1: சத்தியமா? இவன் காட்டு பூனை இல்ல, முட்டாள் பூனை.
2: எங்க அந்த பெரிய மரம்?
1: எனக்கு தெரியாதே.
2: யார்கிட்ட கேக்கலாம்? இந்த இடத்துல யாரையுமே காணமே.
3: நீ அந்த மஞ்ச கிளியோட குஞ்சு இல்ல, இங்க எங்க போய்கிட்டு இருக்க?
1: நான் பறந்து போனப்போ வழி தவறி போயிட்டேன். இந்த காத்துவ கதை எனக்கு காப்பாத்துனாங்க.
3: இங்கே இரு, நான் போய் உங்க அம்மாவ கூட்டிட்டு வரேன்.
2: கொஞ்சம் பொறுமையா இருக்கலாம்.
4: காத்து,
2: அம்மா
4: இங்க வா, இங்க வான.
2: அம்மா, நான் இந்த கிளி குஞ்ச வீட்டுல விடுறதுக்கு வந்தேன்.
4: கிளி குஞ்சா? சரி வா. உன்னால எப்பவுமே எனக்கு பிரச்சனை தான்.
2: என்ன திட்டாதீங்கம்மா, ப்ளீஸ். எனக்கு வலிக்குதுமா, என்ன விடுங்கம்மா, நான் வந்துடுறேன்.
3: அவளை விடு பூனையம்மா, வழி தவறி போன ஒரு கிளி குஞ்ச அது வீட்டுல கொண்டு போய் விட ஹெல்ப் பண்ணா.
4: அம்மா இல்லாத நேரத்துல நீ ஏண்டா செல்லும் பறக்க முயற்சி பண்ண?
2: கிளி குஞ்சி,
1: காத்து அக்கா இவங்க தான் என்னோட அம்மா.
4: காத்து ரொம்ப பெரிய உதவி பண்ணிருக்கு. இந்த சின்ன வயசுலயே எவ்வளவு புத்திசாலியா இருக்க. ரொம்ப நன்றி காத்து, உன்னாலதான் என் குஞ்சு திரும்ப கிடைச்சது. நாங்க வரோம்.
1: செல்லம்
0: போடு, நல்லா தோப்புக்கரணம் போடு. எங்கிட்டயே போய் சொல்றியா நீ?
5: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அமெரிக்க தமிழ் வானொலியின் சிறுவர் நேர நிகழ்ச்சி. தொடர்ந்து இணைந்திருந்து நிகழ்ச்சிய கேளுங்க.
6: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அமெரிக்க தமிழ் வானொலி. தமிழ் எங்கள் மூச்சு.

0: இதுவரை இந்த சிறுவர் நேர நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருந்த வாண்டோஸ் குட்டீஸ் சுட்டீஸ் மம்மீஸ் டாடிஸ் பாட்டிஸ் தாத்தாஸ் எல்லாருக்குமே நன்றி வணக்கம். மீண்டும் அடுத்த வாரம் சந்திக்கிறவரை விடைபெறுவது உங்கள் குட்டி அறிவிப்பாளர் யாழினி. தொடர்ந்து அமெரிக்க தமிழ் வானொலியில் இணைந்திருந்து பாடல்களை கேட்டு ரசிங்க.
1: சிறுவர் நேரம் நிகழ்ச்சியை எல்லாரும் கேட்டு ரசிச்சிருப்பீங்க. இந்த நிகழ்ச்சி பத்தின உங்களோட கருத்துக்களை எங்களுக்கு தெரியப்படுத்த விரும்பினா atr@tamilmedia.org என்ற மின்னஞ்சல் முகவரிக்கு உங்களோட கருத்துக்களை அனுப்புங்க.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அமெரிக்க தமிழ் வானொலி, தமிழ் எங்கள் மூச்சு. அமெரிக்க தமிழ் வானொலியின் 10வது ஆண்டினை முன்னிட்டு ஒரு சிறப்பு பாடலை உருவாக்கி இருக்கின்றோம். அமெரிக்க தமிழ் ஊடகம் பெருமையுடன் பிழைக்கும் இந்த சிறப்பு பாடல் இதோ உங்களுக்காக எங்கள் காற்றலைகளின் வாயிலாக எம்முடன் பயணித்துக் கொண்டிருக்கும் உங்கள் அனைவருக்கும் எங்கள் இதயம் கனிந்த நன்றிகளை மீண்டும் ஒரு முறை தெரிவித்துக் கொள்கின்றோம். இது அமெரிக்க தமிழ் வானொலி, தமிழ் எங்கள் மூச்சு.

0: உலகின் மூத்த மொழிக்கு அமெரிக்க மண்ணிலிருந்து முடிசூட்டு விழா. தமிழ் எங்கள் மூச்சு. அமெரிக்க தமிழ் வானொலியின் பாவியர் உலகத்தை அடுத்து அலங்கரிக்கின்றது சமையல் குறிப்புகள். நியூயார்க் ரோச்செஸ்டரில் இருந்து மீனலோச்சினி ஜெயராஜ் உங்களுடன்.
1: எல்லோருக்கும் வணக்கம். இது அமெரிக்க தமிழ் வானொலி. அமெரிக்க தமிழ் வானொலியில் இடம்பெற்றுக் கொண்டிருப்பது பாவியர் உலகம். பாவியர் உலகத்தில் அடுத்து நியூயார்க் ரோச்செஸ்டரில் இருந்து நான் மீனலோஜினி ஜெயராஜ் இலகுவாக ருசியாக எப்படி சமைக்கலாம் என்று என் சார்பிலான சமையல் குறிப்புகளை உங்களுடன் பகிர்ந்து கொள்ள வந்திருக்கிறேன். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? எல்லாரும் நல்லா இருக்க வேணும் என்று சொல்லுகிறேன். வேண்டிக் கொண்டு இன்றைய சமையலுக்குல போவோம். இன்றைக்கு நான் கொண்டு வந்திருக்கிறது பாவல் மீன் அரைச்ச குழம்பு. அதாவது பாவல் என்று சொல்கிறது பப்பன் என்று சொல்லி ஜபிக்கிறாங்க. அது ஒயிட்லேயும் இருக்குது, பிளாக்லேயும் இருக்குது. ரெண்டும் ஈக்குவலி நல்லாத்தான் இருக்கும். ஆனால் அந்த ரெண்டையும் ஒப்பிட்டு பார்க்கல கருப்பு பாவல் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இன்னும் கொஞ்சம் கூட டேஸ்ட்டாக இருக்கும். வெள்ளை பாவல் ஒரு கொஞ்சம் தான் குறைவு. ஆனால் நீங்கள் அதை கூட நல்ல டேஸ்ட்டாக சமைக்கலாம். நான் இன்றைக்கு வச்சு நான் பாவல் மீன் அரைச்சி குழம்பு வச்சு நான் அது வெள்ளை வாவல், கருப்பு வாவல் இல்லை, வெள்ளை வாவல் வச்சு செய்து நான் நல்ல டேஸ்ட்டாக இருந்தது. அதால் தான் இன்றைக்கு அந்த ரெசிபியை நான் கொண்டிருக்கிறேன் உங்களுக்கு. இந்த பாவல் மீன் வந்து பொரியலுக்கு நல்லாயிருக்கும், குழம்பு மற்ற தூள் போட்டு குழம்பு வச்சா நல்லாயிருக்கும், எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். இந்த குழம்பு வந்து மற்ற பொளிச்ச மீன் செய்கிறதுக்கு, மீன் பொளிச்சது அதாவது கேரளா டிஷ் அந்த எல்லாம் பொரிச்சிட்டு அப்புறம் வெங்காயம் இதெல்லாம் வச்சு வாழலையில் சுற்றி கிரில் பண்ணி சாப்பிட்றது சூப்பராக இருக்கும். அது நினைக்கவே வாய் ஊறுது. அந்த அதுக்கெல்லாம் இந்த மீன் வந்து சூப்பராக இருக்கும், அல்டிமேட்டாக இருக்கும். இன்றைக்கி அந்த மீனில் தான் குழம்பு வைக்க போகிறேன். ஸ்பெஷல் திங் இருக்குது, இருக்குது என்னென்னு சொன்னால் வெடுக்கு மணக்காது.

எல்லாம் வந்து சூப்பராக இருக்கணும் அந்த கறி. வேறு மீனெல்லாம் சமைச்சிங்கன்னா அந்த கொழுப்பெல்லாம் ஒரு பிடுக்கு மணக்கு. ஸோ இது பயம் இல்லாமலே சமைக்கலாம், எல்லா பிள்ளைகள் கூட விரும்பி சாப்பிடுவாங்க. அந்த மீன் குழம்பு அரைச்சிட்டு எப்படி வைக்கிறேன்ட்டு சொல்லித்தரேன். எனக்கு தேவையானது ஒரு வளமான மீடியம் சைஸான பம்பன், அதாவது வாவல், வெள்ளை வாவல் மீன். அது அந்த ஒரு மீனுக்கு ஏற்ற மாதிரியான அளவில் தான் நான் இப்போ சொல்ல போகிறேன். அந்த ஒரு மீனுக்கு அளவுக்கு அரைக்கிறதுக்கு நான் கொஞ்சம் தூக்கலாக உரைப்பு போடுவேன். அதால் நான் வந்து ஒரு 8-10 மிளகாய் எடுப்பேன், இதுக்கு செத்த மிளகாய். நீங்கள் வந்து உரைப்புக்கும் கூட உரைப்புக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கொள்ளுங்க. இல்லாட்டி 8 மிளகாய் என்று சொன்னால், ஒரு 4 மிளகாயோ 3 மிளகாயில் இருக்க சீட்ஸ் எடுத்து விட்டிங்கன்னு சொன்னால் அது உரைக்காது உங்களுக்கு. அப் 8 மிளகாய் தேவை. அடுத்தது செத்த மிளகாய், நல்ல சிவப்பு செத்த மிளகாய் எடுத்துக்கொள்ளுங்க. அடுத்தது நல்லா ஹேண்ட்ஃபுல்லாக கொத்தமல்லி, பர கொத்தமல்லி ஒரு ஹேண்ட்ஃபுல்லாக எடுத்துக்கொள்ளுங்க. அதோட ஒரு தேக்கரண்டி சின்ன சீரகம், அரை தேக்கரண்டி மிளகு, இவெல்லாம் தான் இதுக்கு அரைக்கிறதுக்கு தேவை. அதோடு சேர்த்து உள்ளி, உள்ளி பல்லு அரைக்கிறதுக்காக மட்டும் ஒரு 4 பல்லு எடுத்துக்கொள்ளுங்க. சின்ன பல்லுன்னு சொன்னால் ஒரு 5-6 எடுத்துக்கொள்ளுங்க இது அரைக்கிறதுக்கு. அடுத்தது தாளிக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு ஒரு பாதி, பாதி இல்லை பெரிய வெங்காயம் பண்ணால் ஒரு 1/2 வெங்காயம் காணும். மீன் குழம்புக்கெல்லாம் கிணக்கு டொமினேட் பண்ணி போடக்கூடாது மீன் குழம்புக்கு, அது அந்த மீனுக்கு வேறு மாதிரி அரைச்சி வைக்கிறதுக்கு தேவை, இதுக்கு தேவையில்லை. ஒரு சின்னனான பெம்பாய் வெங்காயம் இருந்தால் காணும், அதனால் சின்ன வெங்காயம் தான் சூப்பராக இருக்கும். சின்ன வெங்காயம் இருந்ததுன்னு சொன்னால் ஒரு 5-6 வெங்காயம் காணும். உள்ளி பல்லு தாளிக்கிறதுக்கு, தட்டி தாளிக்கிறதுக்கு 2 பல்லு, அந்த குழம்பு கொதிச்சு விறகில் போடுறதுக்கு ஒரு 3 பல்லு, நிறைய உள்ளி போடுவேன் இதுக்கு. அடுத்து கருவேப்பிலை, கடுகு 1/4 தேக்கரண்டி, இன்னும் தாளிக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு சின்னச்சீரகம் 1/4 தேக்கரண்டி, மஞ்சள் 1/4 தேக்கரண்டி, உப்பு சுவைக்கேற்ப ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி எடுத்துக்கொள்ளுங்க. தாளிக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய், தேங்காய் பால் ஒரு நல்ல இந்த டின்ல வர இந்த பால் வந்து ஒரு 1/4 கப். இப்போ செய்முறையை பார்ப்போம். மீனை வடிவாக வெட்டி நல்லா கழுவி உப்பு மஞ்சள் எல்லாம் போட்டு நல்லா கழுவி எடுத்துக்கொள்ளுங்கோ. அது நல்ல புது நல்ல தி வடிவாக அந்த புதுசான மீனுனா நல்லா இதாகவே இருக்கும், அந்த மீன் உடையாது நலுங்காது, நல்ல வடிவாகவே இருக்கும். அந்த மீன் எப்போ வாங்கினாலும் ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்குது மீன், அந்த மீன் மட்டும் வேறு மாதிரி வர்றவே இல்லை எனக்கு. இப்போ அதை கழுவி அதை ஒரு பக்கமாக வச்சுட்டு வெங்காயம், பச்சை மிளகாய், மற்றது தக்காளி, தக்காளி பழம் ஒரு மீடியம் சைஸ் தக்காளி பழ நல்ல பழுத்தது உண்டு. அதை நல்ல இவ்வளத்தையும் நீங்கள் வெங்காயத்தை சிறுனா வெட்டி வச்சுக்கொள்ளுங்கோ, இந்த கறிக்கலவா வெட்டி வெட்டுற மாதிரி வெட்டி வச்சுக்கொள்ளுங்க. அது மாதிரி தக்காளியையும் நல்லா வடிவாக வெட்டி வச்சுக்கொள்ளுங்க, சின்ன சின்ன சின்னதாக வெட்டி வச்சுக்கொள்ளுங்க, என்ன டக்குன்னு வதங்கிடும். இப்போ செத்த மிளகாய், மல்லி, சீரகம், மிளகு இவ்வளத்தையும் நாங்கள் கிரைண்டரில் கிரைண்ட் பண்ணுவோம், நல்லா கிரைண்ட் பண்ணி எடுங்கோ ட்ரை கிரைண்டரில். பண்ணிட்டு மிக்சியில் போட்டு கொஞ்சம் தண்ணி விட்டு ஒரு 5 நிமிஷம் ஊற விடுங்க, அடித்த தூளை ஊற விட்டுட்டு அதுக்கு பிறகு அதுக்குள்ள உள்ளியையும் போட்டுட்டு உள்ளியை ஒரு தட்டிட்டு போடுங்க. தட்டி அந்த இது ஊற போடுற 5 நிமிஷத்துக்குள்ள இந்த உள்ளியை தட்டி வச்சுக்கொள்ளுங்க. அதுக்கு பிறகு அதில் போடுங்க, நல்லா வாசமாக வரும். அதே நேரம் மற்ற உள்ளிகளையும் தட்டிட்டு இப்போ வச்சுக்கொள்ளுங்க. இப்போ இந்த கிரைண்ட் பண்ணின மிளகாயும் உள்ளியையும் சேர்த்து வெட் கிரைண்டரில் போட்டு நல்லா தண்ணி கொஞ்சம் விட்டு நல்லா அடித்து நல்லா பசுந்தாக அரைச்செடுங்கோ. எவ்வளோக்கு பசுந்தாக அரைக்கலுமோ அவ்வளோத்துக்கு பசுந்தாக அரைச்செடுத்துக்கொள்ளுங்கோ. அதுக்கு பிறகு அதுக்குள்ள உனக்கு குழம்புக்கு எந்த அளவுக்கு தேவையோ, ஒரு எந்தளவு உங்களுக்கு குழம்பு வேணும் என்ற ஒரு அளவு இருக்குமே. சிலர் நல்ல கூட குழம்பு வைக்கிறதுக்கு விருப்பம், சிலருக்கு கொஞ்சம் நல்ல மாத்திரை மாதிரி கொஞ்சமாக இருக்கிற குழம்பு விருப்பம், ஒரு மீடியம் இதில் வைக்கிறது விருப்பம் மக்களுக்கு. அப்போ நீங்கள் என்ன செய்யணும்னா, அதுக்களமான தண்ணியை விட்டு இந்த அரைச்சதை கரைச்சிட்டு ஒரு பெரிய வடியை வச்சு வடித்து எடுத்துக்கொள்ளுங்க. வடித்து அந்த சக்கை சிப்பியல் எல்லாத்தையும் எடுத்துருங்க. அதுக்குள்ளேயே புளியையும் கரைச்சி வச்சுக்கொள்ளுங்க. தேவையான அளவு உப்பையும் அதுக்குள்ளே போட்டு ஒரு கொஞ்சம் மஞ்சத்தூளும் போட்டு கலந்து அந்த கரைச்சதை அரைச்சதை வச்சுக்கொள்ளுங்க. இப்போ
நல்ல மண் சட்டியோ அல்லது மண் சட்டி தான் மீன் குழம்புக்கு நல்ல முடிஞ்சால் மண் சட்டியில் எடுத்துக்கொள்ளுங்க. இல்லாட்டி மெட்டை சட்டி இருந்தால் நீங்கள் இந்த குழம்பு

0: வைக்கிற சட்டியும் அதை வச்சு அடுப்பில் வச்சு எண்ணெய் விட்டு, எண்ணெய் காஞ்சதும் அதுக்குள்ள கடுகு சின்ன சீரகம் போடுங்க. கடுகும் பிடிச்சு வேற சின்ன சீரகமும் சரியாக இருக்கும். அந்த நேரம் உள்ளி தட்டி வச்ச உள்ளியையும் கருவேப்பிலையும் கிள்ளி நல்லா போடுங்க. போட்ட உடனே நல்லா வாசம் வரும். அதுக்கு பிறகு அந்த வெங்காயத்தை போடுங்க. வெங்காயம் ஒரு அரை பதங்களுக்கு மேலால் வந்த பிறகு தக்காளியை போட்டுருங்க. மீனுக்கு எப்போவுமே நல்லா முருகிறதுக்கு, இந்த ப்ரௌன் ஆகிறதுக்கு வெங்காயம் வதக்கக்கூடாது. அதுக்கு பிறகு தக்காளியையும் போட்டு அப்படியே ஒரு கொஞ்சம் போல் உப்பும் போட்டு நல்லா வதக்குங்க. ஏன்னா கிறக்க உப்பு போடாதீங்க, என்ன இதுக்குள்ளேயும் உப்பு போட்டுருக்குது. இப்போ நீங்கள் இந்த அரைச்சி வச்சதுக்குள்ளேயும் உப்பு போட்டு வச்சுருக்கிறபடியா இதுக்குள்ளே உப்பு போடாதீங்க. இப்போ நீங்கள் நல்லா தக்காளி நல்லா கரைஞ்சி எண்ணெய் விட்டு பெறும். அந்த நேரம் இந்த கரைச்ச கலவையை அரைச்சி, அந்த கரைச்சி வச்சுருக்க அந்த கலவையை அதுக்குள்ளே விட்டு நல்லா துளாவிட்டு உப்பு புளியை டேஸ்ட்டை பாருங்க. உப்பு நல்லா கொஞ்சம் கொஞ்சம் தூக்கலாக இருந்தால் தான் மீனை போட்டால் பிறகு அது ஊற நல்லா இருக்கும். நல்லா கொதித்து எண்ணெய் வர மாதிரிக்கு வரட்டும். அதுக்கு பிறகு இந்த மீனை எல்லாத்தையும் போடுங்க. மீனை போட்டு நல்ல வடிவாக முருகாப்பால் செட் பண்ணி போட்டு கிளவி போட்டு வடிவாக மூடி போட்டு அதை வடிவாக கொதிக்க விடுங்க. நல்லா கொதித்து நல்லா மீன் ஒரு 4 to 5 நிமிஷம் காணும். அதுக்கு மேலே அது கொதிக்க தேவையில்லை. அது மீனுக்கு நல்லா வந்தால் பிறகு பாலை விட்டுட்டு ஒரே ஒரு நிமிஷம் கொதிக்க விட்டுட்டு அதுக்குள்ள இந்த உள்ளியோ அப்படியே கையால் கசக்கிட்டு, அந்த தட்டி வச்சுருக்கிற உள்ளியை கையால் கசக்கிட்டு ஒரு 2-3 கருவேப்பிலையும் எடுத்து நல்லா கிள்ளி கையால் பிச்சுட்டு அதுக்குள்ள அப்படியே போட்டுட்டு ஒரு துளாவு துளாவிட்டு அப்படியே மூடி போட்டு அடுப்பு ஆஃப் பண்ணி விடுங்க. ஒரு 5-10 நிமிஷத்துக்கு பிறகு அதை திறந்து பார்த்தீங்கன்னா அவ்வளவு அந்த கடைசியாக போட்டு அந்த உள்ளியில வாசம், கருவேப்பிலையில வாசம் எல்லாம் சேர்ந்து, இந்த இறைச்ச குழம்புல வாசம் எல்லாம் சேர்த்து சூப்பராக இருக்கும். இதை நீங்கள் நல்லா சோறோட ரைஸோட வச்சு சாப்பிடலாம், புட்டோட வச்சு சாப்பிடலாம், இடியப்பத்துக்கு நல்லாயிருக்கும். எல்லாத்துக்குமே சூப்பரான நல்ல வாசமான குழம்பொண்டு ரெடியாக இருக்கும். இது வந்து நல்லா நல்லா வருத்தமாக இருந்துட்டு இதுவாவது சாப்பிடணும்னு சொல்லி இருக்கிற ஆக்களுக்கு இது கொடுத்தீங்கன்னா விரும்பி சாப்பிடுவாங்க. என்னென்று சொன்னால் அந்த வாசம், அந்த அந்த மல்லி சீரகங்கள் பச்சையாக அரைச்சி போடுற அந்த வாசம் ஒரு வித்தியாசமாக இருக்கும். அந்த இதெல்லாம் சாப்பிட மாதிரியே சொல்லும், சாப்பிடு சாப்பிடுன்ற மாதிரியே இருக்கும். வாய்க்கு கூட இதமாக இருக்கும். இதில் விரும்பினா நீங்கள் மாங்காய் கூட போடலாம், நல்லா இருக்கும். நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட அபிப்பிராயங்களை எங்களோட வானிலைக்கும் தாங்கோ, இதே நேரம் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸோடையும் ஷேர் பண்ணுங்கோ. நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பாவையர் உலகம். இடம்பெற்று கொண்டிருக்கும் பாவையர் உலகத்தில் இன்றைய நாள் என் தயாரிப்பில் அரைத்த மீன் குழம்பு, அதாவது பாவல் மீன் குழம்பு செய்முறை பற்றி உங்களுடன் அளவலாவி இருந்தேன். நாளைய தினமும் இன்னும் ஒரு சுவையான உணவுடனும் அதை தயாரிக்கும் முறை பற்றியும் உங்களுடன் அளவலாவ காத்திருக்கிறேன். மீண்டும் சந்திக்கும் வரையுடன் தொடர்ந்து இணைந்திருங்கள். அமெரிக்க தமிழ் வானொலியுடன் நியூயோர்க் ரோச்செஸ்டரிலிருந்து நான் மீனலோஜினி ஜெயராஜ். நன்றி, வணக்கம்.
1: நேர்கள் இதுவரை பாவையர் உலகத்தில் சமையல் குறிப்புகள் கேட்டீர்கள். எம்முடன் இணைந்திருந்தவர் நியூயோர்க் ரோச்செஸ்டரில் இருந்து மீனலோச்சினி ஜெயராஜ். தொடர்ந்து பாவையர் உலகம் உங்களுக்காக. நேரில் வணக்கம். இது அமெரிக்க தமிழ் வானொலி, தமிழ் எங்கள் மூச்சு. அமெரிக்க தமிழ் வானொலியின் காட்சணிகளின் வாயிலாக அமெரிக்க மண்ணிற்கு கெனடிய மண்ணின் புகழ் பூத்த போப்பிசை பாடகர் திரு பாபு ஜெயகாந்தனின் குரலில் வெளிவந்திருக்கும் புத்தம் புதிய பாடலை அறிமுகப்படுத்துவதில் பெருமிதம் அடைகின்றது அமெரிக்க தமிழ் வானொலி. இதோ திரு பாபு ஜெயகாந்தனின் குரலில் வெளிவந்திருக்கும் அவரது போப்பிசை பாடல் உங்களுக்காக அமெரிக்க தமிழ் வானொலியின் காட்சணிகளின் ஊடாக.

0: என்ன கோபால, எங்க இந்த பக்கம்?
1: என்னது, நீ என் பக்கம் வந்துட்டு என்னென்ன இந்த பக்கம் கேக்குறியா? தெரிஞ்சு போச்சு, இதுவரை என் பட்டியல 18 ஆடு காணாம போச்சு. இதுக்கு யார் காரணம்? தவியா தவிச்சுக்கிட்டு இருந்த நீ தானா? டேய், உன்ன நான் சும்மா விட மாட்டேன், ஊற கூட்டேன்.
2: ஏய் கோபாலு, உன் பேச்ச கேட்டுதான் பஞ்சாயத்தை கூட்டிருக்கோம். நம்ம ஊர் பயிர்கள் யாரு எந்த தவறு செஞ்சாலும் நீ தைரியமா சொல்லு, அதுக்குரிய தண்டனையை கொடுத்துருவோம்.
1: தலைவர, அது வந்துங்க.
0: டேய் குரா குரா, அருவாளா? அருவா அப்ப தேவைப்படாது, தேவைப்பட்டா பின்னால வாங்கிக்கிறேன். இது அப்படி
2: தலைவர, இதே மாதிரி 50,000 ஆடு திருடு போயிருக்கு. இந்த பஞ்சாயத்தை எப்படி திருடனை கண்டுபிடிச்சு இதே மரத்துக்கடியில 2 நாளைக்கு தலைகளை கட்டி தங்கணும்.
0: ஆஹா, சூனா போனா, ஒவ்வொருத்தருக்க வேகத்தை பார்த்தோம்னா உன் அரும வறுமைக்கு ஆபத்து வந்துடும் போல் இருக்கடா. ரொம்ப கவனமா டீல் பண்ணி ஆட்டத்தை கலைச்சர் ராசா.
1: பஞ்சாயத்து நடக்கணும், பஞ்சாயத்து நடக்கட்டா. யாரா இருந்தா தைரியமா சொல்ல பாருங்க, பயப்படாத, பயப்படாதா?
3: ஏண்டா தயங்குற, தைரியமா சொல்றா.
1: சொல்லு, நீ தான் தைரியமா நாளைச்ச, சொல்லு சொல்றா.
3: இதுக்கு போய் ஏண்டா பயப்படுற, சொல்றா.
1: அட, என்ன பிரச்சு விவரம் இல்லாம பேசிட்டு இருக்கா? நம்ம ஊருக்காரங்க குழந்தை தெரிஞ்சு பேசிக்கிட்டு இருக்கா? இன்னார் தான் கோபால சொன்னான்னா பின்னால பிரச்சனை வரும்னு யோசிக்கிறான். என்னடா கோபால, அப்படித்தானே?
2: என்னடா கோயில் மாடு மாதிரி தலையாட்ட, பயப்படாம சொல்லுடா.
4: தலைவர, நான் என்ன நினைக்கிறேன்னா?
1: நீ என்ன நினைக்கிறது? அதை நினைக்கிறோம் நம்ம பொண்டாடி பிள்ளை பத்தி. என்னமா நினைக்கிறேன்?
4: அப்ப நான் பஞ்சாயத்துல ஒண்ணு சொல்லக்கூடாதா?
1: சொல்லக்கூடாதா? சொல்லக்கூடாது, உனக்கு சொல்ல உரிமை கிடையாது. நீ பாடுக்கு ஏதாவது சொல்லிட்டு அணைக்கிறது யாரு? பாவம் இல்ல,
2: ஏண்டா பயப்படுற?
1: அட, என்ன தலைவர, கோபாலு என்னைய மாதிரி தைரியமான ஆளா இருந்தா பரவாயில்ல, கொஞ்சம் பயந்தவன். ஏற்கனவே நம்ம ஊர்ல கருப்பு 2 ஜோடி பண்ணி காணா போச்சு. அது வெள்ளச்சாமி தான் சொல்லணும், வெள்ளச்சாமி அவனை விரட்டி வெட்டி விடலையா? அதெல்லாம் அவன் கண்ணு மேல வந்து போமா இல்லையா?
5: மாசத்துல 10 நாள் கொண்டாடி உத்தரவாதம் இருக்கு. அவன் 2 கொண்டாடி 7 வச்சு காப்பாத்தவன
1: மூத்த கொண்டாடிக்கு 3 புள்ள, இளைய கொண்டாடிக்கு 4 புள்ள.
5: ஆடு திருடு போல
1: யாரோ ஆடு திருடின மாதிரி கனவு கண்ட. நான் பஞ்சாயத்து கூட்டினது தப்பு, என்ன விட்டுடுங்க. ஐயோ, நான்
5: வரேன்,
2: என்ன
5: விட்டுடுங்க. கூட சாப்பிடுங்க, வேலை வச்சு போறேன். போனா யாரும் சொல்லி கேவலப்படாரா? ஏன் சொல்லு, போனா கூடிடுறது.
6: டலஸ் மாநகரில் வீடுகள் வாங்க, விற்க மற்றும் வாடகைக்கு விட நீங்கள் நாட வேண்டிய நம்பிக்கைக்குரிய ரியல் எஸ்டேட் நிறுவனம் பீம் ரியல் எஸ்டேட். ரியல் எஸ்டேட் தொழில்துறையில் தனக்கென தனியான இடம் தேடி தந்திருக்கும் திருமிகு புவி மனோகர் அவர்களை நீங்கள் உங்கள் அனைத்து வகையான ரியல் எஸ்டேட் தேவைகளுக்கும் நாடலாம். 9728211474 என்ற தொலைபேசி இலக்கத்தினூடாக திருமிகு புவி மனோகர் அவர்களை நீங்கள் நாடலாம். பீம் ரியல் எஸ்டேட், அமெரிக்காவின் டலஸ் மாநகரில் வீடுகள் வாங்க, விற்க மற்றும் வாடகைக்கு விட பீம் ரியல் எஸ்டேட். நேரடி வணக்கம். இது அமெரிக்க தமிழ் வானொலி, தமிழ் எங்கள் மூச்சு. அமெரிக்க தமிழ் வானொலியின் காற்றலைகளின் வாயிலாக அமெரிக்க மண்ணிற்கு கெனடிய மண்ணின் புகழ் பூத்த பாப் இசை பாடகர் திரு பாபு ஜெயகாந்தனின் குரலில் வெளிவந்திருக்கும் புத்தம் புதிய பாடலை அறிமுகப்படுத்துவதில் பெருமிதமடைகின்றது அமெரிக்க தமிழ் வானொலி. இதோ திரு பாபு ஜெயகாந்தனின் குரலில் வெளிவந்திருக்கும் அவரது பாப் இசை பாடல் உங்களுக்காக அமெரிக்க தமிழ் வானொலியின் காற்றலைகளின் ஊடாக.

0: GCSMR குளோபல் சென்டர் ஃபார் சித்தா மெடிசன் அண்ட் ரிசர்ச் இந்நிறுவனம் இந்தியா மற்றும் அமெரிக்காவில் பதிவு செய்யப்பட்ட லாப நோக்கமற்ற ஒரு தொண்டு நிறுவனமாகும். இன்டெகிரேட்டிவ் மெடிசன் என்பது நமது பாரம்பரிய மருத்துவ முறைகளையும் நவீன மருத்துவ முறைகளையும் இணைத்து நோயை குணப்படுத்தும் ஒரு அணுகுமுறை. இவ்வாறு ஒருங்கிணைந்த மருத்துவ முறையை முன்னிறுத்தி செயல்பட்டு வரும் GCSMR கடந்த சில ஆண்டுகளில் அநேக மக்களிடம் சென்றடைந்தது மட்டுமன்றி பல்வேறு பரிமாணங்களில் வளர்ச்சி அடைந்து வந்திருக்கின்றது. இது பற்றி மேலும் பல விவரங்களை அறிந்து கொள்ள www.globalcenterforsiddha.org என்ற இணைய முகவரியை பார்வையிடவும். மேலும் உங்கள் கருத்துக்கள் அல்லது GCSMR பற்றிய உங்களது கேள்விகளுக்கு contact@gcsiddha.org என்ற மின்னஞ்சல் முகவரியை தொடர்பு கொள்ளவும்.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அமெரிக்க தமிழ் வானொலி, தமிழ் எங்கள் மூச்சு. அமெரிக்க தமிழ் வானொலியின் 10வது ஆண்டினை முன்னிட்டு ஒரு சிறப்பு பாடலை உருவாக்கி இருக்கின்றோம். அமெரிக்க தமிழ் ஊடகம் பெருமையுடன் பிழைக்கும் இந்த சிறப்பு பாடல் இதோ உங்களுக்காக எங்கள் காற்றலைகளின் வாயிலாக. எம்முடன் பயணித்துக் கொண்டிருக்கும் உங்கள் அனைவருக்கும் எங்கள் இதயம் கிடைந்த நன்றிகளை மீண்டும் ஒரு முறை தெரிவித்துக் கொள்கின்றோம். இது அமெரிக்க தமிழ் வானொலி, தமிழ் எங்கள் மூச்சு.

0: சாப்பிட்டு ரெண்டு நாள் ஆச்சு, ரொம்ப பசிக்குது. அந்த ஹோட்டல்ல ரெண்டு இட்லி வாங்கி கொடுங்கண்ணே.
1: இட்லி நானு போடா, பிக்காளி பழ போடா, போ. இட்லி வேணுமா? இட்லி
2: வச்சுக்கிட்டு எனக்கும் பசி.
1: டெய்லி இதே மாதிரி ஒரு ஹோட்டல கரெக்ட் பண்ணி சாப்பிடுவோம்.
0: தெய்வமே, என் வாழ்க்கையில உங்களை நான் மறக்கவே மாட்டேன். ஒருவேளை எனக்கு இப்படி சாப்பாடு போட்டதே இல்ல, வாங்கனே போவோம்.

0: ஆசை எப்ப வந்தா என்ன? பழைய ஆசை, புதிய ஆசை, சின்ன ஆசை, பெரிய ஆசை, இப்படி எல்லா ஆசையும் எதுவுமே கிடையாது. இப்ப பழைய ஆசை புது ஆசையா வந்திருக்கு.
1: Hey everybody, welcome one and all, man. I hope you're ready to shake, party and grind tonight.
2: Yeah, my man,
1: hit it, check it.

பாய்ப்பா.

ஆசை நூறு வகை.

டலஸ் மாநகரில் வீடுகள் வாங்க, விற்க மற்றும் வாடகைக்கு விட நீங்கள் நாட வேண்டிய நம்பிக்கைக்குரிய ரியல் எஸ்டேட் நிறுவனம் பீம் ரியல் எஸ்டேட். ரியல் எஸ்டேட் தொழில்துறையில் தனக்கென தனியான இடம் தேடி தந்திருக்கும் திருமிகு புவி மனோகர் அவர்களை நீங்கள் உங்கள் அனைத்து வகையான ரியல் எஸ்டேட் தேவைகளுக்கும் நாடலாம். 9728211474 என்ற தொலைபேசி இலக்கத்தினூடாக திருமிகு புவி மனோகர் அவர்களை நீங்கள் நாடலாம். பீம் ரியல் எஸ்டேட் அமெரிக்காவின் டலஸ் மாநகரில் வீடுகள் வாங்க, விற்க மற்றும் வாடகைக்கு விட பீம் ரியல் எஸ்டேட்.

0: GCSMR Global Center for Siddha Medicine and Research இந்நிறுவனம் இந்தியா மற்றும் அமெரிக்காவில் பதிவு செய்யப்பட்ட லாப நோக்கமற்ற ஒரு தொண்டு நிறுவனமாகும். இன்டெகிரேட்டிவ் மெடிசன் என்பது நமது பாரம்பரிய மருத்துவ முறைகளையும் நவீன மருத்துவ முறைகளையும் இணைத்து நோயை குணப்படுத்தும் ஒரு அணுகுமுறை. இவ்வாறு ஒருங்கிணைந்த மருத்துவ முறையை முன்னிறுத்தி செயல்பட்டு வரும் GCSMR கடந்த சில ஆண்டுகளில் அநேக மக்களிடம் சென்றடைந்தது மட்டுமன்றி பல்வேறு பரிமாணங்களில் வளர்ச்சி அடைந்து வந்திருக்கின்றது. இது பற்றி மேலும் பல விவரங்களை அறிந்து கொள்ள www.globalcenterforsiddha.org என்ற இணைய முகவரியை பார்வையிடவும். மேலும் உங்கள் கருத்துக்கள் அல்லது GCSMR பற்றிய உங்களது கேள்விகளுக்கு contact@gcsiddha.org என்ற மின்னஞ்சல் முகவரியை தொடர்பு கொள்ளவும்.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அமெரிக்க தமிழ் வானொலி, தமிழ் எங்கள் மூச்சு. அமெரிக்க தமிழ் வானொலியின் 10வது ஆண்டினை முன்னிட்டு ஒரு சிறப்பு பாடலை உருவாக்கி இருக்கின்றோம். அமெரிக்க தமிழ் ஊடகம் பெருமையுடன் பிழைக்கும் இந்த சிறப்பு பாடல் இதோ உங்களுக்காக எங்கள் காற்றலைகளின் வாயிலாக. எம்முடன் பயணித்துக் கொண்டிருக்கும் உங்கள் அனைவருக்கும் எங்கள் இதயம் கனிந்த நன்றிகளை மீண்டும் ஒரு முறை தெரிவித்துக் கொள்கின்றோம். இது அமெரிக்க தமிழ் வானொலி, தமிழ் எங்கள் மூச்சு.

0: அதனால நான் ஒரு முடிவு பண்ணிட்டேன்.
1: என்னன்னு?
0: நானும் பெரிய ரவுடி ஆகி கை நிறைய சம்பாரிச்சு பணக்காரனா ஆகணும்.
1: ஆகணும்டா, ஆகணும்.
0: அதனால நான் இப்ப என்ன பண்ண போறேன்னா, உங்க மூக்குலயே நச்சுன்னு குத்துவேனா, பல பலன் ரத்தம் வரும். இதையே காரணமா வச்சு என்ன 3 மாசம் உள்ள தூக்கி போட்டுருங்க. நான் வெளியே வரும்போது பெரிய ரவுடி வருவல்ல.
1: ஏய், அப்ப நீ என்ன அடிச்சு பேமஸ் ஆலாம் பாக்குற?
0: நீங்க ரொம்ப ராசியான ஆளு.

நேரடி வணக்கம். இது அமெரிக்க தமிழ் வானொலி, தமிழ் எங்கள் மூச்சு. அமெரிக்க தமிழ் வானொலியின் காற்றலைகளின் வாயிலாக அமெரிக்க வண்ணிற்கு கெனடிய மண்ணின் புகழ் பூத்த போப்பிசை பாடகர் திரு பாபு ஜெயகாந்தனின் குரலில் வெளிவந்திருக்கும் புத்தம் புதிய பாடலை அறிமுகப்படுத்துவதில் பெருமிதமடைகின்றது அமெரிக்க தமிழ் வானொலி. இதோ திரு பாபு ஜெயகாந்தனின் குரலில் வெளிவந்திருக்கும் அவரது போப்பிசை பாடல் உங்களுக்காக அமெரிக்க தமிழ் வானொலியின் காற்றலைகளின் ஊடாக.

Da da da da.